வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்கங்களோடு மாத்துல இருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருந்தாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரியில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு வெளிவு வித்தையில் இருக்கக்கூடிய தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டிருந்தாரு. வத்தல இருந்து ஐயக்கண்ணு வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருந்தாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பகவந்தலாவை எல்டிப்ஸ்ல இருந்து மித்தி விதுஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. நாளைய தினம் தன்னுடைய அன்பு தந்தையார் 53வது பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா முத்தாய், மனைவி தாரணி, மகள்மார்களான மனோஜா, விது மற்றும் சிந்து, மகனான அஜிஷன், உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை கேசவன் அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு கலைமதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. விவோயா எட்டியல் தொட்டிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இன்றைய தினம் சிவாஜுலிஸ்ல வேலை செய்யக்கூடிய கண்ணதனுடைய 39வது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மனைவி மகா மற்றும் மகள் டிக்ஷிதா மற்றும் கலைமதி குடும்பத்தினர் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு அன்பான காலை நேர வணக்கங்களோடு ரித்திக் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. வணக்கம் கொழும்பு 15ல இருந்து மோதிரி தர்சினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. யோகேஸ்வரன் தரணிகளை ஸ்ரீ வாணி விலாஸ்ல இருந்து சைவ உணவகம் இனிய காலை நேர வணக்கங்களை. அதாவது ஒரு மெசேஜ் வந்து நாங்க டைப் பண்ணும்போது கொஞ்சம் கிளியரா எங்களுக்கு நீங்க அனுப்புவீங்களா இருந்தா அதை வாசிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்றத நானும் கொஞ்சம் தயவோடு கேட்டுக்கொள்வதோடு யோகேஸ்வரன் தர்ணிகளிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஸ்ரீ வாணி விலா சைவ உணவகத்தில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம். வசந்தம் நீர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். மனைவி கௌரி, மகள்மார்களான கமிதா ஸ்ரீ, அம்சிதா ஸ்ரீ, தன்வயா ஸ்ரீ மற்றும் அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோருக்காக ஒரு சூப்பரான பாடலை தாருங்கள். நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள் அன்பு சகோதரி என்று பகிர்ந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம். திமுதிரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினருக்காக பாடல் விரும்பி கேட்டு ஸ்ரீ ஸ்ரூபி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷாந்த், தருண் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு முருகே சந்திருக்கிறார். தேகல வட்டவள் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு கருணாகரன் ஷர்விகன் வந்திருக்கிறாங்க. சந்திவழியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். ஷர்மிதன், சஜந்தா, விதுஷா, பிரேமிதா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி. விடியல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். ஆரியம்பதி செல்வா நகர் இதய ரத்னம் வந்திருக்கிறாரு. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீதா, திலக்ஷியா யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு அவனாசி வைஜெயந்தி மாலா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களாம் பலாங்கொடையில இருந்து. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் அவிசாவளியில இருந்து மது வந்திருக்கிறாங்க. அம்மா ராஜேஸ்வரிக்காக அம்மா ராஜேஸ்வரிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல பாடல்களும் ரொம்ப இனிமையாக இருக்கிறது. மிக சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காலையில் தினமும் கண் தொழும் தேவதை அம்மா அந்த பாடல் தாங்க அனுசரித்தல் இருக்கிறாங்க. துருஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க மது, அந்த பாடலை தர முயற்சிக்கிறேன். அதே போன்று இனிய காலை நேர வணக்கங்களோடு ஊர்கூடவத்த தமிழ்நாடு தொட்டு மாறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. ரொசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாரு. அதே போல முகமது ரஃபி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மருதமுனையிலிருந்து நஜிமுத்தீன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு புரோகிராம் வேற லெவல் அப்படின்னு சொல்லி லெந்துளையிலிருந்து சுரேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ரன்ஷிகா, ஹாஹிந்து மற்றும் தசிந்து
தன்சிக்கா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கணபதி மனோகரன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. விஜயகுமார், திபா, விதுரா, தீரா, லக்ஷன், சாத்தான், தொண்டமான்புரம், கொட்டக்கலை சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய நாட்காலை வணக்கங்களோடு மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க, யோகேஸ்வரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அதே போல நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். நான் வெள்ளவத்தில் இருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுஷன் மற்றும் அஸ்கிலிய சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சந்தோஷமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 7753 அதே போல 0312 7511 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகமின் உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைத்துக் கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சி அழகியவருக்கும் பாடல் தெய்வாவின் இசையில் ஆஹா திரைப்படத்துக்காக ஹரிஹரன் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்

நற்றலை வசந்தம் வானொலியில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 1 நிமிடம்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-0003 அதே போல 0312-775-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நான் வெள்ளவத்தில இருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மெஸ்கிலிய சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக பின்னோயா கீழ்பிரிவில் இருந்து ரொசல்ல ராஜன் வந்திருக்கிறாங்க. புவனா, சஞ்சனா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் வெதமுல்லையிலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக தொண்டை மாநாடு செல்வ சன்னிதிலிருந்து சுதன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, உங்களுக்கும் எமது வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்குமே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு அவிசாவலை பென்ட்ரிக் எஸ்டேட்லிருந்து குமார் தங்கதுரை வந்திருக்கிறாங்க. மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷாந்தினி, துஷ்யந்தினி, ரோகன்யா, ஷர்ஷனி மற்றும் கோபிஹாசன் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, யட்டியந்தோட்ட கெழனி எஸ்டேட்ல இருந்து ராஜேஷ், உஷா வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு கெகல்வலையில இருந்து தர்ணிகள ஜீவா வந்திருக்கிறாரு. அதே போன்று அன்புடன் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக மாவனிலிருந்து நிஷா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு கெம்பியன்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மனைவி பிள்ளைகளுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பன்குடாவிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாரு. பாதுகை சின்னத்தம்பி, செங்கடி ஸ்ரீமுருகன், அம்மன்புரம் சுரேஷ், குமரகுரு ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-0003 அதே போல 0312-775-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது காற்றலை வசந்தம் எஃப்எம்மின் விடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி.

0: நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேலைகளாக நல்ல நேரம் காலை 7:23 மணி முதல் 8:53 மணி வரை, எமுகண்டம் காலை 5:53 மணி முதல் 7:23 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:23 மணி முதல் 2:53 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பாராட்டு, ரிஷபம் சினம், மிதுனம் வரவு, கடகம் பயம், சிம்மம் திறமை, கன்னி சிக்கல், துலாம் இன்பம், விருச்சிகம் ஆர்வம், தனுசு எதிர்ப்பு, மகரம் மகிழ்ச்சி, கும்பம் ஆக்கம், மீனம் உதவி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பாராட்டு, ரிஷபம் சினம், மிதுனம் வரவு, கடகம் பயம், சிம்மம் திறமை, கன்னி சிக்கல், துலாம் இன்பம், விருச்சி.

குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒளித்து ஓய்ந்திருக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து மலிக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றினாலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி ஷிவானி. நன்றி சொந்தங்களே.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். பெசிலை கைது செய்க என்பதாக கோட்டை நீதவான் சிஐடிக்கு பிறப்பித்திருக்கிற உத்தரவு குறித்தான தகவல்கள். இதில் யோஷித்த ராஜபக்சே நேற்றைய தினம் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டமை தொடர்பாக அதன் விதிமுறைகளை மீறி மாற்றி அமைத்து அவர் எவ்வாறு இணைத்துக் கொள்ளப்பட்டது தொடர்பாக தொடரப்பட்டிருக்கிற வழக்கின் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்று பிணையில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடத்தில் கோட்டாபய ராஜபக்சேவை கைது செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி வழங்க முடியாது என்பதாக பிரதி சொலிசிஜனல் அதாவது சட்டம் அதிபர் சார்பில் நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான தகவல்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் விசாரணைகளில் முன்னேற்றம் இருப்பதாக அருட்தந்தை காமினி தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது. இதனிடத்தில் புலிகளின் ஆபரணங்கள் மத்திய வங்கியின் பட்டங்களில் இருப்பதான மற்றும் ஒரு செய்தி செம்மணியில் ஒரு நாளில் 14 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. இவற்றோடு இணைந்து மேலும் சில அரசியல் குறித்தான செய்திகளையும் நாங்கள் அவதானிக்கலாம். இவை குறித்து இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய தினம் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிற செய்தியும் அனைத்து நாளடுகளும் யோஷித்த ராஜபக்சனுடைய செய்தியினை முதன்மைப்படுத்தியிருக்கிறது. லாங்கா தீப பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. யோசித்த எப்ப விதேஷ் கமன் தானம் நாவிக் அகமதாபதி சுதுசுகம் வெனஸ்கர் யோசித்த பதவாகனை என்பதாக லாங்கா தீப பத்திரிகை இவ்வாறு தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை கொண்டு வருகிறது. திவைன பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவலே முதன்மை இடத்தை பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். யோஷி தட்டேப்பர் ரட்டகமன் பெஹ நியமித சுதுசுகம் நெத்திவ நாவிக் ஹமுதாவை விதாயக நிலதாரி குலேச பந்தவாகனை என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. சிவில் புரொவசிய குலேச சிட்டியரிம இங்கிலாந்து தேர் ராஜகீய நாவிக் ஹமுதாவை பாட்டமாலாவுக்கட்ட சிக்ககுருகே நம யோஜனா கரலா என்பதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் முன்வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளை மையப்படுத்தி இந்த தலைப்புச் செய்திகள் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. எனவே யோசித்த ராஜபக்சனுடைய விவகாரத்தில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்தான முக்கியமான தகவலாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே அவர் கடற்படையில் இருந்தார். கடற்படையில் அவரை இணைத்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் அங்கு காணப்படும் ஒருவரை இணைப்பதற்கு காணப்படுகிற விதிமுறைகளை மீறி அவரை இணைத்துக் கொண்டதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தகமைகளை மாற்றியமைத்து கடற்படையின் நிறைவேற்று அதிகாரியாக அவர் இணைத்துக் கொள்ளப்பட்ட விவகாரம்தான் முக்கியமான குற்றச்சாட்டாக அமைந்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் தகமைகளை மாற்றியமைத்து கடற்படையின் நிறைவேற்று அதிகாரியாக இணைந்து பிரித்தானிய கடற்படை அகாடமியின் பயிற்சி பாடநெறிக்காக அரசு நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித்த ராஜபக்ச கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்றே பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கமைய சந்தேக நபர் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பணிகளில் விடுவிக்க நீதவான் அவரின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் தடை விதித்து கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார். அத்துடன் பிணையாளிகள் தமது நிதித்தகமையை உறுதிப்படுத்தி சத்தியகடதாசி சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. தகமைகளை மாற்றியமைத்து கடற்படையின் நிறைவேற்று அதிகாரியாக இணைந்து பிரித்தானிய கடற்படை அகாடமியின் பயிற்சி பாடநெறிக்காக அரசு நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் நேற்று காலை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிற்பகல் 1:45 மணியளவில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ரோவினி விக்ரமசிங்கே இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடு 2016 June 25 கிடைக்கப்பட்டதற்கமையவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பளிக்காது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தி இங்கிலாந்து மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற கடற்படை பயிற்சி திட்டங்களில் சந்தேக நபர் பங்கேற்றிருக்கிறார் என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான யோசித்த ராஜபக்சே 2006 ஆண்டில் ஒரு சாதாரண சிவில் பிரஜையாக இருக்கும்போதே பிரித்தானிய அரசு கடற்படை கல்லூரியின் ராயல் கடற்படை இளம் அதிகாரி பயிற்சி பாடநெறியை பயில்வதற்கு தகுதியானவர் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார். மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட வாய்ப்புகளை கொண்ட பாடநெறிக்கு இலங்கை கடற்படையில் 2 பயிற்சியை நிறைவு செய்தவர்களில் மிகச்சிறந்த கடற்படை மாணவர் அதிகாரி அல்லதையும் பயிற்சியின் போது திறமைகளை வெளிப்படுத்துபவர்களே தெரிவு செய்யப்படுவது வழமையான நடவடிக்கை. ஆனால் சந்தேக நபர் 2006 சிவில் பிரஜையாக இருக்கும்போதே அவரது பெயரை பெயர் பட்டியலில் உள்வாங்கி இந்த பயிற்சிக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடற்படை நிறைவேற்று பிரிவுக்கு விண்ணப்பிக்கும் போது பூர்த்தி செய்யப்பட வேண்டிய குறைந்தபட்ச தகவல்கள் அனைத்தும் சந்தேக நபரை தெரிவு செய்ய தேவைப்பாட்டுக்கு அமைய மாற்றியமைக்கப்படுகிறது. அத்துடன் 2006 ஆண்டு கடற்படையின் நிறைவேற்று பிரிவுக்கு விண்ணப்பிப்பதற்கான குறைந்தபட்ச தகுதியாக காப்போத்தா சாதாரணத்தில்
கணிதம், சிங்களம், விஞ்ஞானம், ஆங்கிலம் உட்பட 5 பாடங்களில் திறமை சித்தியும் காப்போத்தா உயர்தரத்தில் கணிதம் அல்லது விஞ்ஞான பிரிவில் சித்தியடைந்திருக்க வேண்டும் என்பதும் விதிமுறையாக இருந்தது. இதுதான் இங்கே கவனிக்கத்தக்க முக்கியமான விடயம். 2006 கடற்படையில் நிறைவேற்ற பிரிவுக்கு அவர் விண்ணப்பிப்பதற்கான குறைந்தபட்ச தகுமையாக காப்போத்தா சாதனதரத்தில் கணிதம், சிங்களம், விஞ்ஞானம், ஆங்கிலம் உள்ளிட்ட 5 பாடங்களில் திறமை சித்தியும் காப்போத்தா உயர்தரத்தில் கணிதம் அல்லது விஞ்ஞான பிரிவில் சித்தியடைந்திருக்க வேண்டும் என்பதும் விதிமுறையாக இருந்தது. எனினும் கலைப்பிரிவில் உயர்தரம் பயின்ற யோசித்த ராஜபக்சவை இணைத்துக் கொள்ளும் நோக்கில் விஞ்ஞானம், கணிதம் அல்லது கலைப்பிரிவில் ஏதேனும் 2 பாடங்களில் சித்தியடைந்திருந்தால் போதுமானது என தகுமைகளை மாற்றி 2006 அக்டோபர் மாத பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிக்கு செல்வதற்கு முற்பட்ட இரத்த பரிசோதனை 2006 டிசம்பர் 8 தேதி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனினும் யோசித்த உள்ளிட்ட 26 அதிகாரிகள் கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டது டிசம்பர் 14 மற்றும் 15 தேதிகளில் என்பதும் இங்கே குறிப்பிடப்படுகிற முக்கியமான விடயம். எனவே கடற்படையில் இணைவதற்கு முன்பே அவர் இதற்கான மருத்துவ பரிசோதனையை செய்திருக்கிறார். பின்னர் டிசம்பர் 29 தேதி திருகோணமலையில் ஆரம்பமான கடற்படை பயிற்சியை முழுமையாக நிறைவு செய்யாமலேயே கொழும்பு திரும்பிய அவர் 2007 ஜனவரி 7 தேதி பிரித்தானிய பயிற்சி பாடநெறிக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 1995 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை பிரித்தானிய கடற்படை அகாடமியில் குறித்த பயிற்சி பாடநெறிக்கு அதிகாரிகள் கல்வி தகவை மூலமே அனுப்பப்பட்டிருந்தார்கள். எனினும் முதன்முறையாக யோசித்த ராஜபக்சவுக்காக மாத்திரம் அரசாங்கத்தின் 54 லட்சம் ரூபாயும் அவரது தனிப்பட்ட பணம் 8 லட்சம் ரூபாய் என மொத்தம் 62 லட்சம் ரூபாய் அரசு நிதி செலவிடப்பட்டு அரசாங்கத்துக்கு நட்டம் விளைவிக்கப்பட்டுள்ளது. இது அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் சந்தை நபர் யோசித்த ராஜபக்ஷ ஆகியோரால் 2 வார கால பகுதிக்குள் திட்டமிடப்பட்ட ஒரு சதியாகும். இதன் மூலம் யோசித்தவுக்கு சார்பாக நன்மை பயக்கும் வகையில் இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. எனவே வசந்த கருணாகுடவினுடைய காலப்பகுதியில் தான் அதிக அளவானோர் கடத்தப்பட்டிருந்தார்கள் என்பதான குற்றச்சாட்டுகளும் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே மிக பிரதானமான இன்னும் ஒரு குற்றச்சாட்டுத்தான் இரத்த பரிசோதனை 2006 டிசம்பர் 6 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. எனினும் யோசித்த உள்ளிட்ட 26 அதிகாரிகள் கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டது டிசம்பர் 14 மற்றும் 15 தேதிகளில். எனவே கடற்படையில் இணைவதற்கு முன்பே அவர் இதற்கான மருத்துவ பரிசோதனையை செய்திருக்கிறார். பின்னர் டிசம்பர் 29 தேதி திருகோணமலையில் ஆரம்பமான கடற்படை பயிற்சியை முழுமையாக நிறைவு செய்யாமலேயே கொழும்பு திரும்பியவர் 2007 ஜனவரி 7 வரும் 7 நாள் தான் அவர் பயிற்சியில் இருந்திருக்கிறார் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. அதற்குள் அவர் நிறைவேற்ற அதிகாரி என்ற தகுமையும் அடைகிறார். எனவே கணித பிரிவு அல்லது விஞ்ஞான பிரிவில் கற்றிருக்க வேண்டியவர் கலைப்பிரிவில் கற்றவர்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் 2 பாடங்கள் சித்தியடைந்திருந்தால் போதுமானது என்ற அடிப்படையிலும் இவை இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டு யோசித்த ராஜபக்சவுக்கு சாதகமான வகையில் இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக 62 லட்சம் ரூபாய் அரசு நிதி செலவிடப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த பிரதானமான குற்றச்சாட்டு. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். ஏற்கனவே நாங்கள் வசந்த கருணாகுட காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவகாரத்தை பற்றி நினைவூட்டியிருந்தோம். இந்த சூழ்நிலையில் மற்றும் ஒரு செய்தி, கன் சைட் நிலத்தடி ரகசிய தடுப்பு முகாமை சீல் வைக்க தீர்மானம் என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் நாளடிகளில் வெளியாகி இருக்கிறது. திருகோணமலை கடற்படை தளத்தில் அமைந்துள்ள கன்சைட் என அழைக்கப்படும் நிலத்தடி ரகசிய தடுப்பு முகாம் வளாகத்தை சீல் வைப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் இப்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. திருகோணமலை நீதவான் இன்று இந்த இடத்துக்கு உத்தியோகபூர்வ பரிசோதனை ஒன்றை மேற்கொள்வதாக விஜயம் செய்யவிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த முகாமில் சுமார் 60 நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கப்பம் கோரப்பட்டு மேலும் பல கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரம் திருகோணமலை நீதவான் இன்று இந்த இடத்துக்கு உத்தியோகபூர்வ பரிசோதனையொன்றை மேற்பார்வை செய்வதற்காக விஜயம் செய்யவுள்ளார். எனவே 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான தற்போதைய நீதிமன்ற வழக்குக்கு மேலதிகமாக மேலும் பல நபர்கள் இந்த ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததற்கான பதில் சாட்சியங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு கூறப்படுகிறது. கேகாலையைச் சேர்ந்த சாந்தா தொடர்பான வழக்கு விசாரணைகள் தற்போது பொல்கஹவல நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறுகிறது. கொழும்பில் 2 தமிழறிஞர்கள் காணாமல் போனவை தொடர்பான விசாரணைகள் கொழும்பு இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர்களும் அதன் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தவர்களும் தற்போது நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலங்களை வழங்க முன்வந்துள்ளதாக அறிய முடிகிறது. கடந்த காலங்களில் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் நேரடியாக அரசாங்கத்தோடு தொடர்படாவிட்டாலும் படையில் இருந்தவர்கள் வெவ்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது
பல தகவல்கள் மூலம் வெளியாக இருந்ததை அவதானிக்கலாம். இந்த நிலையில் தான் கன்சைடு நிலத்தடி ரகசிய தடுப்பு முகாமை சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்படுகிறது என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இன்னும் ஒரு தகவல் குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இன்றைய தினம் முக்கிய செய்தியாக அமைகிறது. யோஷித்த ராஜபக்சவினை அடுத்ததாக பெசில் ராஜபக்சவை கைது செய்து ஆஜர்படுத்துங்கள் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. சிஐடிக்கு கோட்டை நீதிவான் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதுதான் இந்த தகவல். எனவே சுற்றுலா மேம்பாட்டு பணிகத்தில் இடம்பெற்ற நிதி மோசடி விவகாரத்துடன் தொடர்புடைய முன்னாள் அமைச்சரான பெசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு நேற்று இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த 2014 சுற்றுலா மேம்பாட்டு பணிகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை அதன் ஊக்குவிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தாமல் உவா மாநிலசபை தேர்தலுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உருவம் பொறிக்கப்பட்ட 12,000 டி ஷர்ட்டுகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே இந்த வழக்கு இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விடயம். எனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவினரால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டிருந்த குறித்த பணியகத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளரான ரூமி ஜௌஃபர் என்பவரை தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பணிகளில் விடுவிப்பதற்கும் சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதற்கும் நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார். அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக 3வது சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 127 பிரிவின் கீழ் ரகசிய வாக்கு மூலம் ஒன்றை வழங்குவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அவர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்கேந்திர திசை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். வழக்கின் பி அறிக்கையில் பெயரிடப்பட்டுள்ள பணியகத்தின் நிதி பணிப்பாளரும் இந்த வழக்கில் சந்தேக நபராக சேர்க்கப்படுவாரா என்று நீதவான் இதன்போது கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அது தொடர்பான சட்டமாதிபரின் ஆலோசனை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் அக்டோபர் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன என்பதுவே முக்கியமான தகவலாக அமைகிறது. அந்த செய்தி பெசில் ராஜபக்சவினுடைய கைது செய்வதற்கான உத்தரவு குறித்தான தகவல். இப்போது நாங்கள் மூபாசி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே குறித்தான தகவலை பார்க்கலாம். கைது செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி வழங்க முடியாது. கோட்டாவின் எழுத்தாணை மனு மீதான விசாரணையில் சட்டமாதிபர் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இதுதான் இப்பொழுது அனைத்து தரப்பினராலும் அனைத்து மக்களாலும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அடுத்து என்ன நடக்கும் என்பதான எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருக்கிறார்கள். உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் தன்னை கைது செய்ய வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தாக்கல் செய்துள்ள பிடியாணை மன்னிக்க வேண்டும், ராஜபக்சே தாக்கல் செய்திருக்கிற எழுத்தாணை மனு மீதான மேலதிக பரிசீலனை இன்று புதிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இடம்பெறவிருக்கிறது. நேற்று இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்த அபிசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கோட்டாபய ராஜபக்சே சார்பில் ஆஜரான ஜனாபதி சரத்தனி ரோமேஷ் டி சில்வா தனது சேவை பெறுநர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்படுவதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கூறினார். அத்துடன் சட்டமாதிபரிடமிருந்து கோட்டாபய ராஜபக்சேவை இந்த விவகாரம் தொடர்பில் தற்போதைக்கு கைது செய்யவதில்லை என்ற உறுதிமொழி ஒன்றை வழங்குமாறும் அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. இந்த நிலையில் இந்த மனுவின் பிரதிவாதிகள் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டமாதிபர திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கலாநிதி வழக்கின் பிரதிவாதிகளின் ஆலோசனையின்றி தன்னால் கைது செய்வதில்லை என்ற உறுதிமொழியினை வழங்க முடியாது என மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். இதன்போது இந்த வழக்கை பரிசீலனை செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ தான் இந்த வழக்கிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாகவும் கூறியிருந்தார். அதன்படி புதிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வது தொடர்பாகவும் பிரதிவாதிகளிடமிருந்து சட்ட ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்காகவும் வழக்கானது ஒத்திவைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி சட்டத்தின் ரோமேஷ் டி சில்வா குறித்த வழக்கை நேற்றைய தினத்துக்குள்ளேயே மீண்டும் பரிசீலனைக்கு அளிக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதன்படி நேற்று பிற்பகல் 1:30 அந்த வழக்கு மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது புதிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் குறித்த வழக்கை பரிசீலனைக்கு எடுப்பதற்காக மீண்டும் வழக்கு பிற்பகல் 1:40 வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்த அபிசூரிய மற்றும் நீதிபதி சரத் இசாநாயக் ஆகியோர் முன்னிலையில் மீண்டும் வழக்கு பிற்பகல் 1:40 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்கு தொடர்பாக பரிசீலனைகளை இன்றைய தினம் 1:30 முதல் முன்னெடுப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. இதன்போதும் ஜனாதிபதி சட்டத்தினர் ரமேஷ் டி சில்வா கோட்டாபய ராஜபக்சே
ராஜபக்சவை கைது செய்வதில்லை என உறுதிப்பாடு ஒன்றை அளிக்குமாறு சட்டமாதிபர் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்தார். எவ்வாறாயினும் சட்டமாதிபர் சார்பாக மன்றில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் அவ்வாறு உறுதிமொழி ஒன்றினை அளிக்க முடியாது என திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். அதன்படி இந்த வழக்கு இன்று பிற்பகல் 1:30 மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முன்னதாக கடந்த 15 கோட்டாபய ராஜபக்ஷ சனத் விஜயவர்தன சட்டத்தணிகள் நிறுவனம் ஊடாக தன்னை கைது செய்வதை தடுத்து உத்தரவுனை பிறப்பிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த ரிட் மனுவானது நேற்று பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. குறித்த ரிட் மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகர, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரி மாதவ தென்னுக்கோன் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக இந்த அடிப்படையும் தன்னை கைது செய்ய முயற்சிகள் நடைபெறுவதாகவும் ஷானி அபிசேகரவுக்கு தன் மீது உள்ள கோபம் மற்றும் பழிவாங்கும் எண்ணத்தின் அடிப்படையில் இந்த முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் குறித்த மனுவில் கோட்டாபய ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறாயினும் இந்த மனு தொடர்பாக பரிசீலனைகள் இன்று இடம்பெறவிருக்கின்றன என்பது முக்கியமான தகவல். கோட்டாபய ராஜபக்ச அதிகாரத்துக்கு வந்து பிரதமரை நியமிப்பதற்கு முன்பாகவே ஷானி அபிசேகரவை இடமாற்றம் செய்திருந்தார் என்பது முக்கியமான தகவல். இப்போது ஷானி சிஐடியினுடைய பிரதானியாக இருக்கிறார். எனவே இந்த விசாரணைகள் இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றன. இது கோட்டாபய ராஜபக்ச குறித்தான செய்தி. இன்றைய தினமும் இது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்பதான செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த நேரம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அருண பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற தகவல், சலே நிர்வத்கர பரீட்சா கலபவ சிஐடிய பிலிகத்தா என்பதாக விரிந்த மனோரிக்கிய என்பதான செய்தி தரப்படுகிறது. அதாவது சுரேஷ் சலையனுடைய மனைவி கூறியிருக்கிற விடயம், சலையின் நாடைகளை களைந்து நிர்வாணமாக்கி மோசமாக சோதனை செய்ததாக சீரர் ஒப்புக்கொண்டதாக மனோரி இவ்வாறு குறிப்பிட சலையனுடைய மனைவி கூறியிருப்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு அமையப்பெறுகிறது. முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் சலைவுக்கு மிகவும் ஆக்ரோஷமான உடற்பரிசோதனை செய்யப்பட்டதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளதாக சுரேஷ் சலைவின் மனைவி மனோரி சலே இவ்வாறு குற்றஞ்சாட்டியிருக்கிறார் என்பதான தகவல் ஊடகங்களின் ஊடாக இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. நேற்று புதன்கிழமை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு பின்னர் ஊடகங்களிடம் பேசிய மனோரி சலே தனது கணவரை அவரது சிறைச்சாலிலிருந்து வெளியேற்றிய மற்றவர்கள் முன்னிலையில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக்கி விலங்கிடப்பட்ட நிலையில் ஆக்ரோஷமாக மலக்குடல் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக சிஐடி உத்தியோகபூர்வமாக ஒப்புக் கொண்டுள்ளதாக கூறியிருக்கிறார். திருமதி சலையின் கூற்றுப்படி மார்ச் 8 இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து சிஐடி இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வந்தது. எவ்வாறாயினும் கடந்த விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்க தவறிய சிஐடி அதிகாரிகள் அண்மையில் நடைபெற்ற மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அமர்வில் கலந்து கொண்ட போது இந்த நடைமுறையை உத்தியோகபூர்வமாக ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒப்புதலை தொடர்ந்தே சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளையும் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகளையும் பேர்களையும் இத்தகைய நடைமுறைகளை வழிநடத்தும் உத்தியோகபூர்வ சுற்றறிக்கைகளையும் வழங்குமாறு சிஐடியிடம் ஆணைக்குழு கூறியுள்ளதாக அவர் கூறுகிறார். சிலை ஆரம்பத்தில் நீதிமன்றம் காவலில் வைக்கப்பட்டு சட்ட மருத்துவ அதிகாரியால் பரிசோதிக்கப்பட்ட போது அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார். அவர் ஒரு சிறப்பு தன்னுடைய அறைக்கு மாற்றப்பட்ட பின்னரே இந்த கடுமையான சோதனை நடவடிக்கைகளும் சித்திரவதை குற்றச்சாட்டுகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டன என அவர் கூறுகிறார். அவரது தற்போதைய தடுப்பு காவல் நிலைமைகளை விவரித்த திருமதி சிலை தனது கணவர் எவ்வித காற்றோட்டமும் இல்லாத 6x4 அளவுடைய ஒரு குறுகிய அறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உளவியல் ரீதியான சித்திரவதையாக 24 மணி நேரமும் மின்விளக்கு எரியவிடப்பட்டுள்ளதாகவும் முதல் 40 நாட்களுக்கு அவர் வரும் சிமெந்து தரையில் தூங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததாகவும் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். தடுப்பு காவல் பகுதி எலிகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படும் இடமாக இருப்பதாக கூறிய திருமதி சலே அதே தளத்தில் இருந்த மேலும் 2 அல்லது 3 கைதிகள் எலி கடித்ததால் மருத்துவ ஊசிகளை பெற வேண்டி இருந்ததாக குறிப்பிடுகிறார். சிறையறை கழிவறைகளுக்கு மிக அருகில் இருப்பதால் ஏற்படும் கடுமையான துர்நாற்றம் காரணமாக தனது கணவரின் நாட்பட்ட ஒற்றை தலைவர் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக அவர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். அவரது மனைவியின் கூற்றுப்படி சலை தொடர்ந்து உணவையும் திரவங்களையும் உட்கொள்ள மறுத்து வருகிறார். இதனால் மருத்துவ பணியாளர்கள் மிக குறைந்த அளவிலான ஊசி மூலம் செலுத்தும் திரவங்கள் மூலமே அவரை வாழ வைத்து வருகிறார்கள். அவர் மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதாகவும் பேசுவதற்கு கடுமையான சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் நீண்ட நேரம் நிமிர்ந்து உட்கார முடியாமல் தவிப்பதாகவும் நீண்டகால ஊசி குழாய் பயன்பாட்டினால் அவரது கைகளில் கடுமையான வீக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு எடுத்திருக்கிற மனித உரிமை முறைகள் குறித்து விவரித்து இதில் தலையிடுமாறு கூறி ஜனாதிபதிக்கு 2 தனித்தனி சந்தர்ப்பங்களில் கடிதம் எழுதியுள்ளதாக திருமதி சலி தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இதுவரை குடும்பத்தினருக்கு முறையான
பதிலோ அல்லது கடிதங்கள் கிடைத்ததற்கான அடிப்படை ஒப்புதலோ கிடைக்கவில்லை என்றும் அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருந்த சலை குறித்தான விவகாரமாக அமைய பெற்றிருக்கிற செய்தி சலையினுடைய மனைவி மனோரி தெரிவித்திருக்கிற கருத்துக்களாக இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானித்திருந்தோம். எனவே எவ்வாறு பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்டு நடத்தப்படும் என்பதால் தகவல்கள் சலையின் ஊடாக எத்தனை பேர் இவ்வாறான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் பல இடங்களில் பேசப்பட வேண்டிய விடயமாக அமைகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். சலைவை பாதுகாக்கும் முயற்சிக்கு பின்னால் அரசியல் நோக்கம், தவறுகள் நிரூபிக்கப்பட்டால் சிறை செல்ல தயாராக வேண்டும். அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவிப்பு என்பதான தகவலை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தருகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதான சிறை சிலை மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உள்ளிட்ட எவராக இருந்தாலும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் சிறை செல்ல தயாராக வேண்டும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சுரேஷ் செலவை கைது மற்றும் அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் முற்றிலும் சட்டப்பூர்வ மனுவாகும். இந்த நாட்டில் சட்டம் என்பதே சுரேஷ் செலவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அல்லது தற்போதைய ஜனாதிபதியின் அனைவருக்கும் பொதுவானதாகும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தன்னை கைது செய்ய வேண்டாம் என கோரிக்கையை விடுத்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தவறு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்டத்துக்கு முன் எந்த நிபந்தனைகளும் கிடையாது. சந்த நபர்கள் நீதிமன்றத்தில் தங்களின் நிரபராதி தன்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். மேலும் சுரேஷ் செலவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவருக்கு ஆதரவாக பேசியவர்கள் உண்மையில் சலை மீதான அக்கறையில் பேசவில்லை. தங்களுக்கு எதிராக வரவிருக்கும் சட்ட நடவடிக்கையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சிறை செலவை ஒரு பகடையாக பயன்படுத்தவே முயற்சிக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது வெறும் மதவாதம் அல்லது பயங்கரவாதத்தை கடந்து அரசியல் மற்றும் அதிகார தேவைகளுக்காக அரங்கேற்றப்பட்ட ஒன்று என தற்போது சமூகத்திலும் சட்டத்துறையிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. இந்த தகவலை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன இவ்வாறு விவரித்திருக்கிறார். அந்த தகவலோடு சேர்த்து நேற்றைய தினம் இடம்பெற்ற முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு குறித்தான விடயம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்தான விவகாரத்தில் கார்டினல் இதனை அறிந்திருந்தார் என்பதான குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களூடாக பரவலாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் கத்தோலிக்க சபையின் சார்பில் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் இவ்வாறு வெளியாக இருக்கின்றன. ரவிஹா ஷானி தனத்துருவலட்ட பத்கரன்னை கார்டினல் துமா இல்லுவெனக என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. இது அருண பத்திரிகை வெளிப்படுத்தியிருக்கிற செய்தி. இனிய நாளிடுகளிலும் இது தொடர்பான தகவல்கள் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இந்நிலையில் நேற்றைய தினம் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதும் உண்மையை வெளியிடுவதும் பௌத்த கத்தோலிக்க நலனுக்கத்துக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது எமக்கு தெரியாது. உதய கம்மன் பில போன்றவர்களின் கருத்துக்கள் இந்த நாட்டில் இனநலனுக்கத்தை சிறுகுலைக்கும் தன்மையில் காணப்படுகின்றன என்பதாக அருட்தந்தை சிறில் காமினி இவ்வாறு கூறியிருக்கிறார். விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெற்று பல விடயங்கள் வெளிவருகின்றன, உண்மை வெளிப்படும் தன்மை காணப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் தான் ஒரு சிலர் திட்டமிட்ட வகையில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என கத்தோலிக்க சபையின் ஊடக பேச்சாளர் தந்தை சிறில் காமினி இவ்வாறு குறிப்பிடுகிறார். 2024 ஆட்சி மாற்றத்தின் பின்னர் கொண்டு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஷானி அபேசிக்கிற மற்றும் ரவி சனவரத்தின் ஆகியோருக்கு பதவி வழங்குமாறு கத்தோலிக்க சபை ஒருபோதும் கோரிக்கை விடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவிக்கிறார். கத்தோலிக்க சபையின் காரியாலயத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் எமக்கு பூரண நம்பிக்கை காணப்படுகிறது, உண்மை வழிவருகின்ற நிலையில் சமூக வலைதளங்கள் ஊடாக போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதையும் செயற்கை நுணர்வு முறைமை ஊடாக வடிவமைக்கப்பட்ட படங்கள் பரிமாறப்படுவதையும் அவதானிக்க முடிகிறது. உண்மை வெளிவரை தடுப்பதற்காகவே ஒரு தரப்பினர் இவ்வாறு செயற்படுகிறார்கள். நாட்டு மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்கூட்டியதாக அறிந்திருந்தால்தான் பேராயர் கருதினால் மில்கம் ரஞ்சித் தாண்டகை 2019 ஏப்ரல் 21 என்று காலை திருப்பலியை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெரண்டோ 2020 குண்டு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்து தொடர்பில் 2020 செப்டம்பர் 17 கத்தோலிக்க சபையை தெளிவுபடுத்தி விளக்கம் அளித்திருந்தது.
பேராயர் உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு முதல் நாளன்று நள்ளிரவு விசேட திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார். மறுநாள் காலை திருப்பலியை அவர் ஒப்புக் கொடுப்பதில்லை. இது வலிமையானதே. அவர் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள சிற்றாலயத்தில் அன்றைய தினம் ஒப்புக் கொடுத்தார். இதுதான் வலிமையானதே. குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிரபுக்கள் அப்பாதுகாப்பு பிரிவுக்கு முன்கூட்டியதாகவே அறிவிக்கப்பட்டிருந்ததே. ஆகவே பேராயருக்கு முன்கூட்டியதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கும் என்ற குற்றச்சாட்டும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு திட்டமிட்ட வகையில் பரிமாறப்படுகிறது. 2019 ஏப்ரல் 21 தேதி குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றதன் பின்னரே பேராயருக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அதற்கு முன்னர் ஒருபோதும் விசேட பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்பதை பொறுப்புடன் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். குண்டு தாக்குதலில் உயிரிழந்த அப்பாய் மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுகிறது. விசாரணைகள் முன்னேற்றம் காணப்படுவது எம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. குண்டு தாக்குதலின் பின்னர் முஸ்லிம் சமூகத்தினர் மீது தாக்குதல் நடத்துவது குறித்தரப்பினர் திட்டமிட்டிருந்தார்கள். பேராயரின் தலையீட்டினால் அந்த பேரழிவு தடுக்கப்பட்டது. குண்டு தாக்குதலின் பின்னர் இடம்பெற்ற சம்பவங்களை பலர் தற்போதும் மறந்துவிட்டார்கள். ஆனால் நாங்கள் மறக்கவில்லை. குண்டுதாரிகளின் தந்தையான இப்ராஹிம் பிணையில் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் கத்தோலிக்க சபை ஏன் கேள்வி கேட்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். குண்டு தாக்குதலின் பின்னர் கைது செய்யப்பட்ட இப்ராஹிம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு 2022 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் காலத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவு ஊடாகவே விடுவிக்கப்பட்டார். இப்ராஹிம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளாரே தவிர அவர் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்யப்படவில்லை. ஆகவே இந்த விடயத்தில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் இவரும் கருத்து தெரிவிக்க முடியாது. இப்ராஹிமுக்கு நீதிமன்றத்தால் தான் பிழை அளிக்கப்பட்டது. ஆகவே அதில் இவருக்கும் முரண்பாடு காணப்படுமாயினும் நீதிமன்றத்தை நாடலாம் என்பதாக அவர் தந்தை சிறில்காமினி இவ்வாறு கூறுகிறார். 2024 ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் பின்னர் குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஷானி அபிசேகர் மற்றும் ரவி சனவத்தன் ஆகியோருக்கு பதவி வழங்குமாறு கத்தோலிக்க சபை ஒருபோதும் கோரிக்கை விடுக்கவில்லை. 2019 ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்சே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் அதுவரை காலமும் விசாரணைகளை மேற்கொண்ட விசாரணை அதிகாரிகளுக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்தார். ஒரு சிலரை பதவி நீக்கம் செய்தார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் குண்டு தாக்குதல் குறித்து ஆரம்பத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட தரப்பினரை நியமியுங்கள் என்று மாத்திரமே வலியுறுத்தப்பட்டதே. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் உதயகம் மண்பில் உட்பட எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் கருத்து தெரிவிப்பதை அவதானிக்க முடிகிறது. இவர்களின் கருத்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் காணப்படுவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெகு விரைவில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கிறோம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியை பெற்றுக் கொடுப்பதும் உண்மையை வெளிப்படுத்துவதும் பௌத்த கத்தோலிக்க நலனக்கத்துக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது எமக்கு தெரியாது. உதயகம் மண்பில போன்றவர்களின் கருத்துக்கள் இந்த நாட்டில் இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் தன்மையில்

0: ஆசிரியர் ஜெயசேகர் குறிப்பிட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. சுரேஷ் சிலை ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரியும், அவர் தற்போது சேவையில் இல்லை. நாட்டின் புலனாய்வு தொடர்பான தவறுகளை தற்போது அவர் தனிப்பட்ட முறையில் வைத்திருக்க முடியாது. அவரது மடிக்கணனியில் உள்ள ரகசிய தவறுகள் அரசுக்கு சொந்தமானவையாகும். தான் நிரபராதி என்றால் சுரேஷ் சிலை விசாரணைகளுக்கு போதுமான ஒத்துழைப்பை வழங்கி நீதிமன்றத்தில் தனது தரப்பு நியாயத்தை நிரூபித்து விடுதலையாகலாம். அதனை விடுத்து இவ்வாறு முறையற்ற வகையில் செயற்படக்கூடாது என்பதாக ஆளுநர் தந்தை சிரில் காமினி இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதும் முக்கியமான விடயமாக அமையப்பெறுகிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு செல்ல இருக்கிறோம். மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் தொடர்ந்தும் அவதானத்தை செலுத்தலாம். அதற்கு முன்பு சிறியதொரு விளம்பர இடைவேளை.
1: நேரம் காலை 7 மணி.

சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாளடிகளில் இன்னும் சில தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் பிரதானமாக வெளியாகி இருக்கிற செய்திகளில் தற்போது நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகிற நிலையில் வருண ஜெயசுந்தரவை தற்போதைக்கு கைது செய்யும் தீர்மானம் இல்லை என்பதாக சட்டம் அதிபர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறார் என்பதான செய்தி பற்றி பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதவர் வருண ஜெயசுந்தரவை தற்போதைய நிலையில் கைது செய்ய தீர்மானம் எதுவும் இல்லை என சட்டம் அதிபர் நேற்று நீதிமன்றத்திற்கு இவ்வாறு அறிவித்திருக்கிறார். இதன் காரணமாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதவரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகளை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்மானித்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் இடைக்கால தடை ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி வர்ண ஜெயசுந்தரவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ரிட் மனுவானது சசி மகேந்திரன் மற்றும் ஆதித்ய பட்டபதிக்கு ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் இந்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனதரான பிரதி போலீஸ் மாதிபரை வேறு பகுதிக்கு இடமாற்றம் செய்வதற்கான சாத்தியக்குரல் குறித்து ஆராயுமாறும் நீதிமன்றம் சட்ட மாதிபருக்கு பணிப்புரை விடுத்திருந்தது. இது தொடர்பாக நேற்று நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பிரதி போலீஸ் மாதிபரின் இடமாற்றம் குறித்த உரிய பரிந்துரைகளை போலீஸ் மாதிபரை தற்பொழுது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ளார் என குறிப்பிட்டிருக்கிறதற்கமைய மனுதாரரை இந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யும் நோக்கம் அல்லது தீர்மானம் எதுவும் இல்லை என சட்ட அதிபர் தரப்பிலிருந்து நீதிமன்றத்திற்கு உறுதிமொழி வழங்கப்பட்டது. இதை கருத்தில் கொண்ட நீதிபதிகள் குழாம் சட்ட அதிபரின் உறுதிமொழியை அடுத்து இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை நிறைவு செய்வதாக இவ்வாறு அறிவித்திருக்கிறது என்பதான தகவல்

0: தரப்படுகிறது. இதனத்தில் சமீர பெரேரா தெரிவித்திருக்கிற ஒரு செய்தியும் இவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் கோட்டா உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பமே உள்ளது என்பதான கருத்தினை அவர் நேற்று தினம் பெற்ற ஊடகர் சந்திப்பில் முன்வைத்திருக்கிறார். திருடருக்கு முன்னரே கோட்டாபிய முந்திக் கொள்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சுரேசலை ஏதேனும் உண்மைகளை நீதிமன்றத்தில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கோட்டாபி ராஜபக்ஷ அவசரமாக நீதிமன்றத்தை நாடியுள்ள சுரேசலை விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் இந்த கொடூர குற்றச்சாட்டின் பின்னணியில் உள்ள உண்மைகளை வெளிவந்துவிடும் என்ற பயத்தில் சிலைவைக்கு முன்பே கோட்டாபியை தப்பிக்க முயல்கிறார். கடந்த காலங்களில் கோட்டாபி ராஜபக்ஷவின் ஆட்சிபீடத்தில் அமர்த்துவதற்காக அவரது ஆதரவாளர்களும் விமல் வீரன்ச போன்றவர்களும் கவிதைகளையும் பாடல்களையும் பாடி இந்த நாட்டை காப்பாற்றிய சென்குமாரன் பிறந்துள்ளதாக கூறினார்கள். ஆனால் போரின் இக்கட்டான காலகட்டத்தில் தனது ராணுவ சீருடையை கழற்றி எறிந்துவிட்டு மன அழுத்தம் என்று கூறி கோட்டாபே நாட்டை விட்டு ஓடினார் என்பதை நாம் அன்றைய நாட்டு மக்களுக்கு சுட்டிக்காட்டினோம். அவ்வாறு ஓடியொருவரை மீண்டும் அழைத்து வந்து இந்த நாட்டை 2 வருடங்களில் முழுமையாக திவாலாக்கினார். இறுதியில் உடுத்திய துணியோடு அவர் நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுதான் கோட்டாபேயின் உண்மையான கதை. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் ஏதோ ஒரு புள்ளியில் கோட்டாபி ராஜபக்ஷ தொடர்பட்டிருந்தார் என்பது தற்போது மிக தெளிவாக நிரூபணமாகியுள்ளது. நாமல் ராஜபக்ஷவும் ஒட்டுமொத்த ராஜபக்ஷ குடும்பமும் இந்த மிலேச்சத்தனமான பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ளனர். இது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக திட்டமிடப்பட்ட ஒரு சிவில் மற்றும் ராணுவ சதி. 2019 முதல் நாம் இதனை தொடர்ச்சியாக கூறி வருகிறோம். ஆனால் அதற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களோ ஜனாதிபதிகளோ அல்லது பாதுகாப்பு அமைச்சர்களோ இதுகுறித்து முறையான விசாரணைகளை நடத்தவில்லை. மாறாக இந்த தாக்குதல் குறித்து உண்மைகளை கண்டறிந்த ஷானி அபிசேகர் போன்ற நேர்மையான அதிகாரிகளை பழிவாங்கி சிறையில் அடைத்து அவர்களுக்கு கூடிய வைரஸ் தொற்றை பரப்பி கொலை செய்யவே கோட்டாபி அரசாங்கம் முயன்றது. சுரே செலவின் பெயர் பல்வேறு விசாரணை அறிக்கைகளில் சந்திரபராக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையிலும் அவரை தேசிய புலனாய்வுத்துறை பிரதானியாக கோட்டாபியை நியமித்தார். சுரே செலை மற்றும் கோட்டாபி ஆகியோரால் உருவாக்கப்பட்ட ராணுவ புலனாய்வுத்துறை பிரிவு ராஜபக்ஷ குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றும் ஒரு கூலிப்படையாகவே செயற்பட்டது. சுரே செலை கைது செய்யப்பட்ட பின்னர் நாட்டில் பாதாள உலக கொலைகள் முற்றாக நின்றுவிட்டன. இதிலிருந்தே ராஜபக்சகளின் அனைத்து கொடூர ஒப்பந்தங்களையும் அவரை நிறைவேற்றினார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அலுமாரியில் வரைத்து வைக்கப்பட்டுள்ள எலும்பு கூடுகளைப் போல இந்த கொடூர குற்றங்கள் குறித்த பல முக்கிய ஆதாரங்கள் அவரிடம் வரைந்திருக்கிறன. அதனால்தான் அவர் தனது மடிக்கணனி மற்றும் அதன் ரகசிய கடவுச் சொற்களை விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்க மறுத்து வருகிறார் என்பதாக சமீர பெரேரா தன்னுடைய குற்றச்சாட்டினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். கேலியவின் மகள் மீதான வழக்கு 2வது பிரதிவாதியின் மர்ம மரணம் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. விசாரிக்க மேல் நீதிமன்றம் உத்தரவு என்பதுவே செய்தி. முன்னாள் அமைச்சர் கே எல் ரம்புக்குல்லவின் மகள் சமித்ரி ஜெனிகா ரம்புக்குல்ல உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் 2வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்த ரத்தினக்கல் வர்த்தகரின் மர்மமான மரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளுமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சாட்சியாளர்களின் பெயர் பட்டியலை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு முறைப்பாட்டாளருக்கு அறிவித்த கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன வழக்கு விசாரணை எதிர்வரும் July 21 இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். ரத்தினக்கல் அகழ்வின் மூலம் கிடைத்த வருமானம் என குறிப்பிட்டு 450,000 ரூபாய் பணத்தை மறைத்து தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் சமித்ரி ஜெனிகா ரம்புக்குல்ல உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் 2வது பிரதிவாதியாக பிறப்பட்டிருந்த ரத்னபுரி ஃபார்ம் கார்டன் தென்னவத்த முகவரியில் வசித்து வந்த கம்பேவல முகட்டலாளாகி நிஹால் சீசரகுமார் என்பவர் அண்மையில் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். பிரதிவாதியான சமித்ரி ஜெயனிகா ரம்புக்குல்லவுக்கு சொந்தமான 450,000 ரூபாய் பணம் தற்கொலை செய்து கொண்ட நபரின் பெயரில் உள்ள தனியார் வங்கி ஒன்றின் 3 நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பிடப்பட்டிருந்தமை தொடர்ந்து லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது. வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதிவாதிக்கும் முன்னாள் அமைச்சரின் உறுப்பினரான வைடியம் செனவரத்ன பண்டார ரம்புக்குல்லவுக்கும் எதிராக பணச்சுத்திகரிப்பு குற்றச்சாட்டுகள் வழக்கு தாக்கல் செய்யப்படுது. இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் 2026 February 12 அன்று இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக 6 குற்றப்பத்திரம் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்காக 2023 28ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் மற்றும் பணச்சலவை தடுப்பு சட்டத்தின் 3(1)(a) மற்றும் 3ஆம் பிரிவுகளுக்கு அமைய தண்டனைக்குரிய குற்றங்களை இழைத்தமை தொடர்பில் பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது தொடர்பான செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகிறேன் என்பதான செய்தியாக இது அமையப்படுகிறது. இதனர் மற்றொரு தகவல், திருகோணமலை கடற்கரை புத்தர் சிலை விகாரம் 3 அபராதத்துடன் பிணையில் விடுதலை, 2 பிடியான என்பதான தகவலையும் வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தருகிறது. திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையை நிறுவிய குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட எதிராளிகள் 3 நேற்று திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி எம்எஸ்எம் சம்சுடீன் தலா 25,000 தண்டப்பணம் செலுத்துமாறு உத்தரவிட்டதோடு வழக்கின் ஏனைய குற்றச்சாட்டுகளுக்காக தலா 10,00,000 ரூபாய் சரீரப்பணையில் செல்லுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இதன்படி ஏஎல்எஸ் விஜயகுமார், ஏஎல்எஸ் பிரசன்னா மற்றும் கொழும்பு வலகே நிமல் ஆகியோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு பிணை வழங்கப்பட்டது. மேலும் குற்றஞ்சாட்டப்பட்ட மூவரும் வெளிநாடு செல்ல தடை விதித்த நீதிபதி அபராதம் மற்றும் பிணைத்தொகையை செலுத்திய பின்னர் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலம் அளிக்குமாறும் உத்தரவிட்டார். இதேவேளை இந்த வழக்கு தொடர்பாக இன்னும் நீதிமன்றத்தில் ஆஜராகாத இருவருக்கு எதிராகவும் நீதிபதி பிடியாணை பிறப்பித்திருக்கிறார். இதேவேளை இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் July 8 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கரையோர பாதுகாப்பு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக புத்தர் சிலையை நிறுவியமை தொடர்பான வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது கரையோர பாதுகாப்பு வலயத்தில் சட்டவிரோதமாக சிலை நிர்மாணிக்கப்பட்டமை தொடர்பில் வேறு யாராவது குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா என மற்றைய குற்றஞ்சாட்டப்பட்டவர்களிடம் நீதிவான் திறந்த நீதிமன்றத்தில் கேட்டபோது அவர்கள் 10 மௌனம் காத்தார்கள். திருகோணமலை சம்போதி ஜெயந்தி விகாரையின் பிரதம குரு வணக்கத்துக்குரிய கல்யாண வம்ச திசத்திரர் திருகோணமலை நிலாவளி பொருளுத்த விகாரையின் பீடாதிபதி சுகித்த வம்ச திசத்தேரர் பலாங்குட கசப்ப தேரர் அதிரத்தில் சிரிமாபுர ஆனந்தரப விகாலை வசிப்பிடமாக கொண்ட நந்த தேரர் எம் சி பியால் ஹேமஸ்ரீ துலார் குணத்திலக்க நந்திக்க லொக்கு கலபதி அதிரத்தில் அமைச்சர் தீபானில் ஏனகே திலக்க பிறர் ஆகியோர் அமைதியாக இருந்தார்கள். இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியமையின் காரணமாக சீனக்குடா தானியகம பகுதியைச் சேர்ந்த எல் நிலனைஸ் பெரேரா எனும் திருகோணமலை மாத்திரை பகுதியைச் சேர்ந்த சுதிபல் இனகே ஆகியோருக்கு நீதிபதி இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியான வணக்கத்துக்குரிய பலங்குட கசப்பதிரருக்காக ஆஜரான சிரேஷ்ட வழக்கறிஞர் கிருஷாந்த் டிசங்க நீதிமன்றத்தில் வழக்கை வாய்மொழியாக முன்வைத்து அரசமைப்பின் 9 பிரிவின்படி பௌத்தம் பணி வளர்க்கப்படவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு துறவினி அல்லது துறவினிக்கு சொந்தமான சொத்து பொறுப்பளிக்கப்பட்டிருந்தால் அல்லது உரிமையில் இருந்தால் அதனை நிர்வகிக்கலாம் என்றும் கூறியிருந்தார். 2023 ஆயுர்வேத சட்டத்தின் 29 பிரிவின்படி புத்த சாசனத்துக்கு எதிராக இருக்கும் வழக்குகளில் சட்டமன்றம் நீதித்துறை மற்றும் நிர்வாகம் ஆகியவை அதன் சார்பாக ஆஜராக கூடாது என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் பிக்குகளை நீதிமன்றத்துக்கு வரவழைக்க அதிகாரம் இல்லாததால் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை சமர்ப்பிக்க அவர் அனுமதி கோரினார். அரசு தரப்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் கலனகுடேவல அதிடத்தில் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள அபிவிருத்தி சட்டத்தின் 14 பிரிவுக்கு மீதான தண்டனை 28 பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளதாலும் சம்பந்தப்பட்ட நபர் வரையறுக்கப்படாததாலும் பிக்குகளை வரவழைக்க இந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்றும் கூறியிருக்கிறார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு பிரதிவாதி தரப்பு தனது எழுத்துப்பூர்வ வாதங்களை முன்வைக்க July 7 இதுவரை நீதிபதி அவகாசம் வழங்கியிருக்கிறார். குற்றத்தை ஒப்புக்கொண்ட பின்னர் பணியில் விடுவிக்கப்பட்ட பிரதிவாதிகளுக்காக வழக்கறிஞர் கலன பின்னடுவா ஆஜராக இருந்தார். மற்ற பிரதிவாதிகளுக்காக மனோஜ் அரவிந்த் செபாஸ்டியன் ஆஜராக இருந்தார். கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமை திணைக்களத்தின் சார்பில் அதன் சட்ட அலுவலர் பாஞ்சாலி பெர்னாண்டோவும் போலீசார் சார்பில் துறைமுக போலீஸ் பொறுப்பதிகாரி பிரத போலீஸ் இன்ஸ்பெக்டர் சசங்க குமார் சவரசிங்கம் சம்பவம் நடந்த நாளன்று பணியில் இருந்த முன்னாள் சிரேஷ போலீஸ் அத்தியர் அருண சமத் சந்திரபாலவும் ஆஜராக இருந்தார்கள் என்பது முக்கியமான தகவல். எனவே இந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துங்கள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்கிறது ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகம் என்பதான செய்தி பற்றியும் பார்க்கலாம். மனித உரிமைகள் பொறுப்பு குரல் மற்றும் நலனுக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் நம்பிக்கை கட்டி எழுப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகம் இவ்வாறு கூறுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 2025 ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கையிலேயே இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் கடந்த ஆண்டு இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைவாக மனித உரிமைகள் பொறுப்பு குரல் மற்றும் நலனுக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்குமான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டது. அதேவேளை இந்த விஜயத்தின் போது நாட்டின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணம் மேற்கொண்ட உயர்ஸ்தானிகர் சகல சமூகங்களையும் சேர்ந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மதத்தலைவர்களுடன் சந்திப்புகளையும் நடாத்தியதோடு அண்மைய காலங்களில் அழுக்கணையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழியையும் பார்வையிட்டார் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு கூறுகிறது. அதே நேரத்தில் பொருளாதார நெருக்கடி கடன் வரிசனப்பு மற்றும் இன நெருக்கடியை கையாள்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பவற்றின் விளைவாக மனித உரிமைகள் மீது ஏற்பட்டிருக்கும் தாக்கங்களையும் உயர் ஸ்தானிகர் அடிக்கோட்டிட்டு காண்பித்திருக்கிறார் என்பதாக இவ்வாறு மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியிருப்பதான செய்தி, மனித உரிமைகள் விசாரணைகள் அலுவலகம் வலியுறுத்தியிருப்பதான செய்தியை நாங்கள் காண்கிறோம். இதிலும் இன்னும் ஒரு தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். செம்மணியில் ஒரே நாளில் 14 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. செம்மணி புதைக்குழி அகழ்வின் 3 கட்டத்தின் 27 நாளில் மேலும் எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. 27 நாளான நேற்று மேலும் 14 மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதனையடுத்து அகழ் ஆய்வின் 3 கட்டங்களிலும் இதுவரை மொத்தமாக 380 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இவற்றுள்ள மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக தூண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. இதில் 380 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் செம்மணி புதைக்குழி இலங்கையில் இதுவரை அதிகளவான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு மிகப்பெரிய புதைக்குழியாக மாறியிருக்கிறது. இதற்கு முன்னர் மன்னார் சதச மனித புதைக்குழி அகழ்வாயில் 376 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளை வெள்ளிக்கிழமை நீதியமைச்சர் ஆர்ச்சர் நாணயக்கார் மற்றும் காணாமலக்கப்பட்டோர் அலுவலக பிரதிகள் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்காக வருகை தரவுள்ளமையும் குறிப்பிடத்தக்க தகவலாக இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். தீவிரமடையும் டெங்கு, நாட்டில் இதுவரை 42,807 நோயாளர்கள் அடையாளம், 27 பேர் உயிரிழப்பு என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஜூன் 16 தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் 42,807 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 27 டெங்கு மரணங்களும் பதிவாகி இருக்கின்றன என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரசீலா சம்பரவீர தெரிவிக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளிகள் 51% மேல் மாகாணத்தில் பதிவாகி இருக்கிறார்கள். மேலும் தென்மாகாணம் மற்றும் சபருகம மாகாணங்களிலும் குறிப்பிடத்தக்களவில் நோயாளிகள் பதிவாகி இருக்கிறார்கள். கொழும்பு மாநகர சபை கொழுமாநகரசபை எல்லை உட்பட கம்பா, களுத்துறை, கண்டி, ரத்னபுரி, கேகாலை, காலி, மாத்தலை, புத்தளம், வட்டக்கிழப்பு மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் டெங்கு நோயாளிகள் அதிகம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வரையில் பதிவாகியுள்ள 27 மரணங்களில் 6 ஆண்கள் மற்றும் 21 பெண்கள் உள்ளடங்குகிறார்கள். மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. எனவே பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறத்தை கொசுக்கள் இல்லாத பகுதியாக மாற்றிக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். இதற்காக வாரத்துக்கு குறைந்தபட்சம் 10 நிமிடங்களையாவது ஒதுக்கி வீடு மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்ய வேண்டும். இதன் மூலம் நோய் பரவலை பெருமளவில் கட்டுப்படுத்த முடியும். தற்போது நிலவும் மழைக்கால சூழ்நிலையால் பல்வேறு காய்ச்சல் நோய்கள் பரவி வருகின்றன. சாதாரண வைரஸ் காய்ச்சல், அதனத்தில் இன்ஃபுளுன்சா போன்றவற்றுடன் டெங்கு காய்ச்சலும் பரவி வருகிறது. இவற்றில் டெங்கு மிகவும் ஆபத்தானதும் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியதுமாகும். ஒரு ஆரோக்கியமான நபருக்கு 2 மேல் காய்ச்சல் நீடித்தால் மேலும் கடுமையான உடல் வலி, தசைவலி, வாந்தி அல்லது குமட்டல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக தகுதியான மருத்துவரை சந்தித்து ரத்த பரிசோதனை செய்து டெங்கு நோயாளி என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். நானோயா பதுலை வரையிலான ரயில் சேவை 20 ஆரம்பம் என்பதான ஒரு தகவல் தரப்படுகிறது. நானோயா பதுலை வரையிலான ரயில் சேவை எதிர்வரும் 20 தேதி சனிக்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் கூறுகிறது. தித்வா சூறாவளி தாக்கத்தால் சேதமடைந்த நானோயா அம்பேவல வரையிலான ரயில் பாதையின் புனர்ப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையிலேயே அப்பாதை வழியாக மீண்டும் ரயில் சேவைகளை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல். இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி, காலி மாத்திரை ரத்னபுரியை இணைத்து விசேட சுற்றுலா வலயம், சுற்றுலா அபிவிருத்தி தொடர்பான செயலணி கூட்டத்தின் போது ஆய்வு என்பதான செய்தியினை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஜனாதிபதி செயலணி, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தஹேரத்தின் தலைமையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் கூடியிருக்கிறது. சுற்றுலாத்துறையில் நிலவும் பிரச்சனைகள் மற்றும் தடைகளை நீக்கி இலங்கையை ஒரு நிலையான சுற்றுலாத்தலமாக மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. காலி மாத்திரை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களை இணைத்து விசேட சுற்றுலா வலயம் ஒன்றை உருவாக்குவதற்கான முன்மொழிவு குறித்து இங்கு விசேடமாக ஆராயப்பட்டது. இதன் கீழ் தெற்கு மற்றும் சபர்கம் வாகனங்களை இணைத்து சிங்கராஜ அதிரத்தில் கண்டலிய தெதியகல அதினத்தில் நாகியாதனிய வனப்பகுதி மற்றும் இந்து மதம் வலைத்தொடர் ஆகியவற்றை மையமாக கொண்ட விசேட சுற்றுலா வலயம் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அந்த வலயத்துக்குள் முறையற்ற விதத்தில் நிர்மாணிக்கப்படும் ஹோட்டல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தி அதன் இயற்கை தன்மையை பாதுகாக்கும் வகையில் ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஒன்றை தயாரிப்பது இதன் நோக்கமாகும். இந்த வலயத்துக்குள் தேயிலை பயிற்சியை சார்ந்த சுற்றுலா தொழில் மற்றும் சூழல் சார்ந்த சுற்றுலா நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய கூட்டு செயற்பாட்டுக் குழு ஒன்றை அமைப்பதற்கும் இங்கு தீர்மானிக்கப்படுகிறது. கடல்சார் சுற்றுலா மற்றும் பயணிகள் போக்குவரத்து சேவைகளின் கீழ் கேபிட்டல் மரைன் அண்ட் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தால் 10 காலப்பகுதியில் 3 கட்டங்களின் கீழ் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள கடல்சார் சுற்றுலா வழித்தடம் குறித்தும் இங்கே கலந்துரையாடப்பட்டது. இதன் முதற்கட்டமாக வடமாகாணத்தின் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட பயணிகள் படகு சேவைகளை ஆரம்பித்து பின்னர் அதனை கொழும்பு மற்றும் காலி வரை விரிவுபடுத்துவதற்கும் முன்மொழியப்பட்டிருக்கிறது. சினிமா சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு திரைப்பட குழுவினர் இலங்கைக்குள் படப்பிடிப்புகள் நடத்துவதற்கான அனுமதிகளை பெறுவதில் எதிர்நோக்கும் நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வுகளை வழங்குவதோடு ஒரே இடத்தில் அனுமதியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் ஒற்றை சாளரை முறையை செயற்படுத்துவதன் முன்னேற்றம் குறித்தும் இங்கே மீளாய்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதே பிரதான தகவல். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். அது குறித்தான தகவலை பார்ப்பதற்கு முன்பு சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.
1: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: நடக்கிறது நம்ப ஆச்சு.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். எண்ணெய் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் குறைந்துள்ளதால் உடன் அமலுக்கு வரும் வகையில் நாட்டிலும் எண்ணெய்களை விலைகளை குறைப்பதற்கே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாஸ் இந்த வேண்டுகோளை விடுக்கிறார். தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் மத்திய கிழக்கு போரை காரணம் காட்டி சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் அதிகரித்துள்ளதாக கூறுகிறது. இதனை காரணம் காட்டி எமது நாட்டிலும் எண்ணெய் விலைகள் அதிகரிக்கப்பட்டன. ஆனால் இன்றைய நிலவரப்படியும் போருக்கு முந்தைய நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் எண்ணெய் விலைகள் குறைந்திருக்கின்றன. எனவே அதன் நன்மைகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் எண்ணெய்களுடைய விலைகள் விரைவில் குறையப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் குறைந்திருக்கின்றன. சர்வதேசத்தில் எண்ணெய் விலை கூடும் போது இலங்கையிலும் விலை கூடும் என்றால் உலகில் எண்ணெய் விலை குறையும் போது இலங்கையிலும் குறைய வேண்டும். ஆகவே எண்ணெய் விலையை அரசாங்கம் அதிகரித்ததை போலவே உடனே அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச இவ்வாறு கூறியிருக்கிறார். அப்படியெல்லாம் குறைக்க முடியாது என்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். உலக சந்தையில் வீழ்ச்சியடைந்த போதிலும் விலை குறைந்த எரிபொருளை நாம் இன்னும் வாங்கவில்லை என்பதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்திருப்பதான கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. அவர் கூறியிருக்கிற தகவல், தற்போது உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்திருந்தாலும் அந்த விலை நிலவரத்தின் அடிப்படையில் இலங்கையில் நிலவும் எரிபொருள் விலையை குறைக்க எந்தவிதமான சாத்தியமும் இல்லை என தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான அனில் ஜெயந்த் இவ்வாறு கூறுகிறார். தற்போது நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வரும் எரிபொருள் முன்னதாக அதிக விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்ட எரிபொருளாக இருப்பதால் அந்த வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்புகள் முடிவடையும் வரை உள்நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்க முடியாது. எனினும் அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்புகள் முழுமையாக பயன்படுத்தப்பட்ட பின்னர் விலை தொடர்பாக புதிய தீர்மானம் எடுக்க முடியும். எதிர்காலத்தில் கிடைக்கவிருப்பதை கடந்த மாதங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட எரிபொருள் தான். அதன்படியே விலையும் நிர்ணயிக்கப்படும். அடுத்த கட்டத்தில் நுகர்வதற்கு காணவை நாம் அதிக விலைக்கு வாங்கிய எரிபொருட்கள் குறைந்த விலையிலான எரிபொருட்களை பின்னர் தான் பெற முடியும். அதற்கு சிறிது காலம் எடுக்கும். ஆனால் விலை குறையும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதன்படி தற்போது வழங்கப்பட்டுள்ள நிவாரணத்தை நீக்காமல் இந்த விலையை தொடர்ந்து பேணுவது அல்லது விலையை பெயரும் குறைப்பது குறித்து எதிர்காலத்தில் பரிசீலிப்போம் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே உலக சந்தையில் விலை உயரும் முன்னரே இலங்கையில் விலை உயர்ந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் ஜனாதிபதியிடம் கையளிப்பு என்பதான ஒரு செய்தியை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியில் ஒரு முக்கிய மைல்கல்களை குறிக்கும் வகையில் 2020-2030 காலத்துக்கான தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் ஜானகிவிடம் கையளிக்கப்பட்டது. தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் 2026-2030 என்பது நாட்டின் ஏற்றுமதி துறையை வலுப்படுத்துதல் மற்றும் நிலையான ஏற்றுமதி சார்ந்த பொருளாதார வளர்ச்சி அடைதல் ஆகிய நோக்கங்களுடன் 2025 வரவு செலவு திட்டங்கள் இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை வழிகாட்டுதலுக்கிணங்க வகுக்கப்பட்ட ஒரு முக்கிய தேசிய திட்டமாகும். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டுதல் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைமையின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கொள்கை அடிப்படையிலான கடன் திட்டம் வழங்கிய தொழில்நுட்ப உதவியுடனும் இந்த மூலோபாய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முக்கிய அரசாங்க நிறுவனங்கள், தனியார் துறை பங்காளர்கள் மற்றும் அபிவிருத்தி பங்காளிகளுடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட விரிவான கலந்தாய்வு செயல்முறையின் விளைவாகும் என்பதும் இங்கே கூறப்படுகிற முக்கியமான தகவலாக அமைகிறது. இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். அறுவடை காலத்திலேயே கொள்வனவுக்கு வாய்ப்பு கூறுகிறார் அமைச்சர் லால்காந்த் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டில் தற்போதைய நாட்களில் எங்கும் நெல் அறுவடை இல்லை. 100 போராட்டங்கள் செய்தாலும் அறுவடை இடம்பெறும் போதே நெல் சந்தைப்படுத்தும் சபை நெல்லை கொள்முதல் செய்யும் என்று கைத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் இவ்வாறு கூறுகிறார். எனவே கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ஊடகவியலாளர்கிட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு கூறப்படுகிறார். எனவே கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் என்ற வகையில் அவரால் இந்த பதில்கள் இவ்வாறு அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து அவர் அளித்திருக்கிற பதில் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது அரசாங்கத்திடம் சரியான கொள்கை இருக்கிறது, நாட்டில் எங்கும் இல்லாத நிலையிலேயே இங்கு இருக்கிறது, சரியான கொள்கை இல்லை என்றால் ஏனைய பிரதேசங்களும் பிரச்சனை ஏற்பட வேண்டும், புலனர்வை உள்ளிட்ட சில பிரதேசங்களில் விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது, அறுவடை இடம்பெறும் காலத்திலேயே நெல் சந்தைப்படுத்தும் சபை நெற்தொகையை கொள்வனவு செய்யும், அதாவது இந்த காலப்பகுதியில் விவசாயிகள் மீது நெல் தொகையை கொள்வனவு செய்யப்படுகிறது, விவாரிகள் நெல் தொகையை நெல் விற்பனை சந்தைப்படுத்தல் கொள்வனவு செய்வதில்லை, அப்படி என்றால் அறுவடை இடம்பெறும் காலத்தில் விவசாயிகளிடம் நெல் கொள்வனவு செய்வார்கள், மாறாக வியாபாரிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நெல் விற்பனை சபையை தலையிடுவதில்லை, வியாபாரிகள் அதை விற்பனையாளர்களிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபையை நெல் கொள்வனவு செய்வதில்லை, தற்போதைய நாட்களில் எங்கும் நெல் அறுவடை இல்லை, அறுவடை இடம்பெறும் போதே நெல் சந்தைப்படுத்தல் சபையை நெல் கொள்வனவு செய்யும், எனவே 100 போராட்டங்கள் செய்தாலும் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் அறுவடை காலத்திலேயே அந்த சபை நெல்லை
கொள்வனவு செய்யும் என்பதாக அமைச்சர் கே டி லால்காந்தே இவ்வாறு கூற. இன்னும் ஒரு செய்தி, புலிகளின் ஆபரணங்கள் மத்திய வங்கியின் பெட்டகங்களில், அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ரகசிய போலீசாருக்கு உத்தரவு என்பதான செய்தியை இவ்வாறு தமிழன் பத்திரிகை தருகிறது. இது குறித்தான மேலதிக விடயங்கள் பற்றி நாங்கள் பார்க்கலாம். வடக்கில் முன்னெடுக்கப்பட்ட மனிதாபிமான பணிகளின் போது இலங்கை ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட 10,000 அதிகமான தங்க ஆபரணங்கள் தொடர்பில் முழு அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கைய போதரகம ரகசிய போலீசாருக்கு நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளார். தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையினூடாக இந்த முழு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எல்டிடி அமைப்பினால் சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் தங்க பெண்டேன், சங்கிலி, அதிரத்தில் வளையல், மோதிரம், தோடு உள்ளிட்ட தங்க ஆபரணங்கள் சகலதும் ராணுவத்தினரால் கைப்பற்றதன் பின்னர் புலனாய் பிரிவினால் விசேட பெட்டகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் குற்றவியல் விசாரணை திணைக்களம் கடந்த 2025 ஆண்டு மே மாதத்தில் நீதிமன்றத்தில் பெற்றுக்கொண்ட உத்தரவுக்கமை அவற்றை இடைபோடும் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்ட மேலதிக அறிக்கையை பரிசீலனை செய்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரையில் இந்த தங்க ஆபரணங்கள் மத்திய வங்கியின் பாதுகாப்பு பட்டங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றவியல் விசாரணை திணைக்களம் தெரிவிக்கிறது. மனிதாபிமான நடவடிக்கைகளின் பின்னர் ராணுவ புலனாய்வு பிரிவு விசேட பாதுகாப்பு பட்டங்களில் களஞ்சப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்க ஆபரணங்கள் கொண்ட 12 பைகளில் உள்ளடங்கும் 10,000 அதிகமான தங்க ஆபரணங்கள் தொடர்பில் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு இவ்வாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. இதனிடம் மனு கணேசன் எம்பி தெரிவித்திருக்கிற கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தமிழருக்கான தீர்வுடையத்தில் காலம் கடத்தாதீர் அரசாங்கத்திற்கு யோசனை கூறுகிறார் மனு எம்பி என்பதான செய்தி தரப்படுகிறதே. மார்க்சிய கொள்கை கொண்ட மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணயத்தின் வழியாக சந்தை பொருளாதாரத்தை எடுத்துக் கொண்டுள்ளது. அந்த மாற்றத்தை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அதே மாதிரியான நடைமுறை அணுகுமுறையும் தமிழர் தேசிய பிரச்சினைகளை கையாள்வதிலும் தேவைப்படுகிறது என்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதான செய்தியை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. கனடா டொரண்டோவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தமிழ் கனடிய இளைஞர் ஒன்றுகூடல் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். தான் கூறும் தமிழர் தேசிய பிரச்சினைகள் என்பது பற்றி தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகள் தந்துள்ளன. மாநிலசபை தேர்தல்களை நடத்துதல், பயங்கரவாத தடைச்சலத்தை ரத்து செய்தல், மலைக மக்களுக்கான விடுமைப்பு, வாழ்வாதார காணி உரிமைகளை வழங்குதல், அரசியல் கைதிகளை விடுவித்தல், புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை ஆரம்பித்தல் ஆகியவற்றை அனுர்குமார் ஜனநாயக இனியும் ஒத்திப்போட முடியாது. அதேபோல் இனியும் இது புதிய அரசாங்கம் இல்லை, ஏற்கனவே 1.5 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆகவே அரசின் தேனிலவு காலம் கடந்து போய்விட்டது, இனியும் இது புதிய அரசாங்கம் இல்லை என்பதாக மனோ கணேசன் எம்பி இவ்வாறு குறிப்பிடுகிறார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் என்ற வகையில் டொரண்டோவில் வைத்து அவர் தெரிவித்த கருத்தாக இது அமையப்பெறுகிறது. இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி, மலைக தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தேசிய கொள்கை அவசியம், அரசாங்கத்துக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை என்பதாக வீரகேசரி பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது. மலைக தமிழ் சமூகத்தின் நீண்டகால கவலைகளையும் பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு விரிவான, உறுதியான மற்றும் நிலையான தேசிய கொள்கை கட்டமைப்பை அவசரமாக தேவைப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இவ்வாறு கூறுகிறது. தொடர்பாக மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்ட முறையான கொள்கையை உருவாக்கி நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் நீதியரசர் எல் டி பி தஹிதனிய உத்தியோகபூர்வமாக இவ்வாறு அறிவித்திருக்கிறார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நேற்று புதன்கிழமை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வின் போதே இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது. எனவே மலைக தமிழ் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் என்ற கருப்புரலின் தேசிய கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆணைக்குழுவின் தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பிரித்தானிய ஆட்சிக் காலத்தில் இந்தியாவிலிருந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து வரப்பட்ட மலைக மக்கள் தங்களது கடின உழைப்பால் இலங்கையின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக மாறியிருக்கிறார்கள். எனவே சுதந்திரத்தின் பின்னர் குடியுரிமையற்றவர்களாக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட இந்த சமூகம் பின்னர் கொண்டுவரப்பட்ட சட்ட மூலங்கள் ஊடாக குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட்டமை அவர்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான முக்கிய படியாகும். எனினும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகள் அரசமயமாக்கப்பட்டதன் மூலம் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் மலைக தமிழ் சமூகத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியினர் இன்றும் தொடர்ச்சியான ஓரங்கட்டலையும் நீடித்த சமத்துவமின்மையையும் எதிர்கொண்டு வருகிறார்கள் என்பதாக இவ்வாறு அவரால் கூறப்பட்டிருக்கிற விடயம் தொடர்ந்து செல்கிறது. அந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். ஊழியரின் சேவையை முன்னேற்ற தொழில் பாதுகாப்பு அவசியம் என்பதாக ஊடகத்துறை பிரதியமைச்சர் தெரிவித்திருக்கிறதனை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. நிறுவனம் ஒன்றின் ஊழியர்களின் சேவையின் தரத்தை முன்னேற்ற வேண்டுமானால் தொழில் பாதுகாப்பை முன்னெடுத்துச் செல்வது அவசியம் என ஊடகத்துறை பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே லைகோஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 66 ஊழியர்களுக்கு நேற்றைய தினம் நியமன கடிதங்கள், நிரந்தர சேவை ஊழியர்களாக அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள 66 ஊழியர்கள். இந்த நிலையிலே அவரால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டதோடு நாம் சுயாதீன செய்திப்பாளர் மற்றும் ஒரு சுயாதீன செய்திப்பாளர்கள்

நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: வணக்கம் வசந்தம்.
1: குளிர்நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இப்போது முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான தகவல்கள், செய்திகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான தலைப்பும் கூட உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. இப்போ நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3021 அத கோட்டுபத்தி சீட்டில் பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 24, 36, 49, 68. மீண்டும் ஒருமுறை அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 24, 36, 49, 68. நேற்றைய தினம் 200,000 ரூபாய் பரிசில்கள் 4 வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,64,640 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,12,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4,907 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மகர ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 13, 31, 41, 51. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி மகரம் வெற்றி இலக்கங்கள் 13, 31, 41, 51. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,66,76,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 40,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3,195 சூப்பர் போல் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 9, 12, 33, 41. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 9, 12, 33, 41. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 5, 7, 2, 7, 4 தெரிவாகி உள்ளது. மீண்டும் அந்த இலக்கங்கள் 5, 7, 2, 7, 4 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,540 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,55,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5,356 சனிதாலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 5, 16, 53, 64. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 5, 16, 53, 64 தெரிவாகி உள்ளது. 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 5, 6, 4, 5, 2 தெரிவாகி உள்ளது. மீண்டும் அந்த முடிவுகள், 5, 6, 4, 5, 2 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 96,78,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,56,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 929 சீட்டில் வாரத்துக்குரிய சுப்பிரி தன சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 9, 5, 3, 3, 4, 8. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 9, 5, 3, 3, 4, 8. நேற்றைய தினம் மொத்தமாக 39,76,880 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,16,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 403 சீட்டில் வாரத்துக்குரிய ஜெய சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 3, 3, 4, 8. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 3, 3, 4, 8. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2 வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல நேற்றைய தினம் 50,000 பரிசில்கள் 23 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,65,800 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட இருக்கிறது அடுத்த சூப்பர் பரிசாக. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1025வது சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1025வது சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள். வெற்றி இலக்கங்கள் 9, 15, 26. மீண்டும் அந்த முடிவுகள் 9, 15, 26. 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,32,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,371வது கப்ருக்களோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 27. வெற்றி இலக்கங்கள் 7, 21, 70, 72. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 27. வெற்றி இலக்கங்கள் 7, 21, 70, 72. நேற்றைய தினம் மொத்தமாக 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்த பரிசில்களாக 1,24,480 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 29,55,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சுபதவசாக் 337வது சுபதவசாக்கின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மிதுன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 19, 25, 64. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 19, 25, 64. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 8, 9, 2, 6 தெரிவாகியுள்ளது. விசேட இலக்கங்களாக 8, 9, 2, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,25,000 ரூபாய் பரிசு தொகைகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசல்களாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட கொவிசத்த, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4,463வது சீட்டில் போறதுக்கான முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 35, 36, 75, 76. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 35, 36, 75, 76. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2,50,000 ரூபாய் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,549,680 ரூபாய் பரிசுகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,80,180,174 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மாஜன சம்பத, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,221வது சீட்டில் போறதுக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 6, 2, 2, 8, 9, 9. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 6, 2, 2, 8, 9, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு 1, 1,00,000 ரூபாய் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,15,97,440 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,58,25,736 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தன நிதானே, நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,251வது சீட்டில் போறதுக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 8, 47, 56, 72. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 8, 47, 56, 72. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,61,000 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,42,13,821 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,569வது சீட்டில் போறதுக்குரிய வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 15, வெற்றி இலக்கங்கள் 9, 49, 51, 76. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 15, வெற்றி இலக்கங்களாக 9, 49, 51, 76. நேற்றைய தினம் மொத்தமாக 72,97,440 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,50,16,490 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1,00,000 ரூபாயும், கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,530வது சீட்டில் போவதற்குரிய வெற்றி முடிவுகள், ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 16, 38, 57, 58. மீண்டும் அந்த முடிவுகள், ராசியாக மிதுன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 16, 38, 57, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு 1, 25,000 ரூபாய் பரிசுகள் 18 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 95,68,40 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,19,070 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத்தவின் முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 796வது சீட்டில் வாரத்துக்குரிய வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 2, 8, 9, 9. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 2, 8, 9, 9.
நேற்றைய தினம் மொத்தமாக 45,94,560 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 489வது சீட்டில் வாரத்துக்குரிய வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 3, 8, 8, 3. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 3, 8, 8, 3. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு 1,50,000 ரூபாய் பரிசுகள் 38 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,1760 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் வெற்றி முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:23 மணி முதல் 8:53 மணி வரை, எமகண்டம் காலை 5:53 மணி முதல் 7:23 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:23 மணி முதல் 2:53 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பாராட்டு, ரிஷபம் சினம், மிதுனம் வரவு, கடகம் பயம், சிம்மம் திறமை, கன்னி சிக்கல், துலாம் இன்பம், விருச்சிகம் ஆர்வம், தனுசு எதிர்ப்பு, மகரம் மகிழ்ச்சி, கும்பம் ஆக்கம், மீனம் உதவி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் பாராட்டு, ரிஷபம் சினம், மிதுனம் வரவு, கடகம் பயம், சிம்மம் திறமை, கன்னி சிக்கல்

காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கோம். ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல வந்து முதலாவதாக நாட்டின் வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். ஏன்னா காலையில நான் எல்லாம் வேலைக்கு வரும்போது வானிலை பண்ண கோளாறுகள் ஏராளம் தாராளம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாட்டின் வானிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு முறை பார்த்துருவோம். நாட்டின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை மண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்காங்க. இதன்படி மேல் சபரகமோ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வாய்ப்பு இருப்பதாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஊவா மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறியிருக்காங்க. மின்னன் தாக்கங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பொதுமக்கள் வந்து ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில் சிலாபு முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையிலான கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. தென்மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதேவேளை காங்கேசன் துறை முதல் மன்னார் ஊடாக கல்பிட்டிய வரையும் காலி முதல் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையும் உள்ள கடலோர பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் சில நேரங்களில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன் துறை வரையும் கல்பிட்டிய முதல் கொழும்பு ஊடாக காலி வரையும் உள்ள கடலோர பகுதிகளிலும் இதே போன்ற ஒரு பலத்த காற்று வீசக்கூடும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் வழியாக கல்பிட்டிய வரையிலும் காலியிலிருந்து அம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கடற்பரப்புகள் அவ்வப்போது சீற்றத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேவேளை திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு வழியாக காங்கேசன் துறை வரையிலும் கல்பிட்டியும் சீற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓரளவு சீற்றம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்பிட்டிலிருந்து கொழும்பு வழியாக காலி வரையுள்ள கடல் பிரதேசங்கள் ஓரளவு சீற்றத்தோடு இருக்கும் அப்படின்னு எதிர்வு கூறுறாங்க. எனவே கடலுக்கு செல்லும் கடல் தொழிலாளர்கள் மற்றும் கடற்பயணிகள் வானிலை முன்னறிவிப்புகளை வந்து அவதானமாக பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாரிகள் வந்து அவங்களுக்காக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆகையினால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியில் பயணங்கள் செல்வதோ இல்லை கடலுக்கு செல்வதோ தொழில் காரணமாக செல்லும் போதும் வந்து அவதானமாக இருங்கள். ஏன்னால் இந்த காலநிலை கொஞ்சம் சீரில்லாமல் இருப்பதுதான் மிக முக்கியமான காரணம். இது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு சம்பவம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் மிக முக்கியமாக இந்த ஈட்டி எறிதல் அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கு பாடசாலை காலங்களெல்லாம் பார்த்துருவோம். ஆனால் இப்போ இலங்கை வீரர் ஒரு உலக சாதனைக்கு நெருங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். இப்பயுமே அவர் உலக சாதனை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இலங்கையில் முன்னணி ஈட்டி எறிதல் வீரர் ருமேஷ் தரங்க உலக தரவரிசை பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது இடத்துக்கு வந்து முன்னோக்கி போயிருக்காரு. இது ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நானும் அறிய தந்திருந்தேன் இந்த 20ஆம் தேதி இந்த வெற்றிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் நாட்டுக்கு வருவதற்காக தயாராக இருக்கிறார். இப்படி இருக்கும்போது எல்லோருமே ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மழைக்காலத்துல ஒரு காய்ச்சலோட ஒரு ஃபீவர். காய்ச்சலுங்க போது சரியா இல்ல, ஃபீவர். என்ன ஃபீவர் அப்படின்னா அதுதான் ஃபீஃபா ஃபீவர், சரியா? 2026 நடக்கிற உலக கிண்ண கால்பந்து தொடரின் கே குழுவில் ஆரம்ப போட்டியை பலமிக்க போர்த்துக்கல் அணியை 1-1 என கோல் கணக்கில் சமநிலைப்படுத்தி கொங்கோ ஜனநாயக குடியரசு அதிர்ச்சி கொடுத்துள்ளது. போட்டியின் 6வது நிமிடத்தில் போர்த்துக்கல் அணியின் ஜோவான் நேவ்ஸ் தலைமையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோல் அடித்து தனது அணிக்கு ஆரம்ப முன்னிலையை கொடுத்திருக்காரு வந்து பாத்தீங்கன்னா முற்றி அப்படிங்கிற வீரர். எனினும் ஆட்டத்தின் பெரும் பகுதி பந்து பரிமாற்றத்தை போர்த்துக்கல் தன்வசம் வைத்திருந்தது. நாங்க அடிக்கிட்டே இருப்போம் அங்கேயும் இங்கே, ஆனா கோல் மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர்களால் மேலதிகமாக ஒரு கோலை கூட அடிக்க முடியல. இதற்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதல் பாதியில வந்து கூடுதல் நிமிடத்துல வந்து கொங்கோ அணியின் யோவான் விசா மிக சிறப்பான முறையில் ஒரு கோலை அடித்து ஆட்டத்தை சமப்படுத்தி இருக்கிறார். உலக தரவரிசையில் 46வது இடத்தில் இருக்கும் கொங்கோ அணி உலக கிண்ண வரலாற்றில் பதிவு செய்த 1வது கோல் இதுவாகும். இந்த போட்டியில் போர்த்துகல் அணியின் தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இல்லை. இப்ப நேத்து மெஸ்ஸி வந்து ஒரு சாதனை பண்ணும்போது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ரைட், மெஸ்ஸி வந்து பாருங்க 3 கோல் அடிச்சு அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. இங்க நமக்கு ரொனால்டோ இருக்காரு இல்லையா, இவர் வந்து ஒரு சாதனை பண்ணுவார்னு நான் நேற்றைய தினம் இந்த போட்டிக்கு இடம்பெற போகுது அப்படிங்கிற செய்திகள் இல்லை இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், ஆஹா, ஒரு ரொனால்டோ ஃபேனாவாக வந்து அப்படியே ஊசுன்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இப்படி ஆகிருச்சு ரொனால்டோ, ஏன் என்ன பண்ணுறது, ரைட், பரவாயில்ல. அர்ஜென்டினாவின் லியோன் மெஸ்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6வது உலக கிண்ண தொடரில் களம் கண்டு சாதனை படைத்திருக்காரு. இவர் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உலக கிண்ண போட்டிகளிலிருந்து களமிறங்கிய மிக வயதான வீரர்கள், 41 வயது என்ற பெருமையும் அவர் பெற்றிருக்காரு.
இப்படியெல்லாம் உலகக்கின சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோவேஷியா வந்து இங்கிலாந்து அணி வந்து அபாரமா வெற்றி கொண்டிருக்கு. கால்பந்து தொடரில் எஸ் ஆட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா குரோஷியாக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி 4-2 என்ற கோல் கணக்கில் வந்து அபாரமான ஒரு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டலாஸ் மைனாத்தில் வந்து 70,389 பார்வையாளர்கள் முன்னிலையில தான் இந்த போட்டி வந்து இடம்பெற்றிருக்கு. ஆட்டத்தின் 12வது நிமிடத்தில் இங்கிலாந்து அணிக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அணி எச்கேன் முதலில் கோல் அடித்தார். தொடர்ந்து பதிலடி கொடுக்க முயன்ற குரோஷிய அணிக்கு 36வது நிமிடத்தில் பி சுசிக் அப்படிங்கிற ஒரு வீரரின் உதவியோட என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எம் பதிரினா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கோல் அடிச்சிருக்காரு. இதன்படி 42வது நிமிடத்தில் ட்ரைஸ் கொடுத்து பந்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன் மீண்டும் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. இங்கிலாந்து வந்து முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்காரு. சரி, இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதியில வந்து பாத்தீங்கன்னா கூடுதலான நிமிடம் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்சிக் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பந்தின் மூலம் வந்து குரோஷியாவுக்கு இன்னும் ஒரு கோலை கொடுத்திருக்காரு. இப்போ 2-2 அப்படின்னு சொல்லி முதல் பாதியில வந்து சமமாக இருந்தது வந்து இரண்டாம் பாதி ஆரம்பிக்கும் போது 47வது நிமிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்சனோட உதவியோட பாத்தீங்கன்னா பெலிங்கம் அப்படிங்கிற இங்கிலாந்து வீரர் வந்து 3வது கோலை அடிக்கிறார். தொடர்ந்து 85வது நிமிடத்துல மீண்டும் ஒரு கோல் அடிக்கப்படுது. அதன் மூலமாக இங்கிலாந்து அணி 4-2 அப்படிங்கிற கோல் கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டியை வந்து வென்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லணும். சோ இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, 2026 என்ன மாதிரியான அதிர்ச்சிகரமான சம்பவங்களை ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு கொடுத்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதையும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கான ஒரு தலைப்பும் கூட காத்துட்டு இருக்கு இன்றைய தினம் காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம் வசந்தத்தோட. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். நம்ம வந்து எல்லா விடயங்களையும் செய்வதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்காக ஒரு வாகனம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அப்படி ஒரு வாகனம் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாகனங்களை எல்லாம் வாங்கும் போதும் சரி, வாகனங்களை ஓட்டி செல்லும் போதும் சரி, மிக கவனமாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீதி விபத்துகள்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேதான் வந்து பாத்தீங்கன்னா ஐடின் ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் அப்படிங்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா டேக் கேர், பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதற்கான அப்டேட்டும் இன்றைய தினம் இருக்கு. எங்க நடக்குது, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தருவதற்காக காத்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள்லாம் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போயிட்டு பெற்றுக்கொண்டா இன்னும் இலகுவாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப நீங்க போக வேண்டிய இடம் தான் ஜனதா ஸ்டீல்ஸ். ஒரே கூரையின் கீழ் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டை கட்டணும், ஒரு கட்டிடத்தை கட்டணும், அது காலம் தாண்டியும் வரலாறே உங்க பேரை சொல்லணும் அப்படின்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் கட்டிடங்கள் அல்லது வீடுகளை அமையுங்கள். பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து ஞாபகப்படுத்துறோம். ஸோ தொடர்ந்தும் இணைந்திருங்க என்னோட வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 18 தேதி கம்பல விக்ரமபாகு தேசிய பாடசாலையில் காலை 7 முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8.

காலை பொழுது நூற்றாகும். வணக்கம், வசந்தம் கேட்டுருக்கோம். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரமான ஒரு நாளாக இருக்க போகிறது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியும் இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வஸ்ம பெறக்கூடியவங்களுக்கான ஒரு மிக முக்கியமான செய்தியாக தான் இருக்குது. என்ன முக்கியமான செய்தி அப்படின்னா, அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கான கொடுப்பனவு இன்று முதல் வந்து வங்கி கணக்குகள் வைப்பு செய்ய போவதாக வந்து பார்த்தீங்கன்னா நலன்புரி சபை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் முதற்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி பெற்ற 13,73,248 பயனாளிகள் குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுப்பனை கொடுக்க போறதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அறிவிச்சிருக்காங்க. சரி, அப்போ யாரெல்லாம் அஸ்வஸ்ம பெறீங்களோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கி கணக்கிலேயே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வந்திருக்கா பணம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கேசன் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து கப்பலூடாக தங்கம் கடத்த முயன்ற 6 பேர் தங்கத்தை விழுங்கி உள்ளமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிஞ்சிருக்காங்க. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவ சாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. முன்னதாக காங்கேசன் துறை ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் செல்ல தயாரான 26 பயனாளிகள் சந்தேகத்தின் பேரில் நேற்று தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனை அடுத்து அவர்களில் 17 பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இங்கே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை விழுங்கி உள்ளமை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவர்களின் 4 இந்திய ஆண்களும் 2 இலங்கை பெண்களும் உள்ளடங்குவதாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்திருக்கு. ஆஹா, தங்க விலை ஏறும்போது எப்படியாவது இதை இன்னொரு நாட்டுக்கு கடத்தி செல்லணும்னு முயன்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அயன் படத்திலேயே அப்போவே சூர்யா சொல்லிட்டாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்து போட்டிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மாளிகை வந்து அதிகாரி ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் தளத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அதுவே மட்டும் இல்லாமல் ராய்ட்டர்ஸ்க்கும் வந்து இவர் தகவல் கொடுத்துருக்காரு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க துணை ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேடி வென்ஸ் மற்றும் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் வந்து பார்த்தீங்கன்னா மொஹமட் ஃபாக்கர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் கையெழுத்து இடப்படுவதால் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரு நாடுகளுக்குமான பேச்சுவார்த்தைகளும் குழுக்களும் திட்டமிட்டபடி சந்திக்கவிருந்த போதிலும் அங்கு நேரில் கையெழுத்திடும் அதிகாரப்பூர்வமான நிகழ்வு எதுவும் நடைபெறாது என ஈரானிய வெளிவிவகார அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வெளியிட்டிருக்காங்க. முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சுவிட்சர்லாந்தில் வச்சு தான் கையெழுத்து இடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அங்கே வந்து பேச்சுவார்த்தை மட்டும்தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எதே எப்படியோ போருக்கு முடிவு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கை போராட்டத்தை நிறுத்தினாங்கன்னா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நாளுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி அனைவரும் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைய நாளுக்கான தலைப்பு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி இன்றைய நாளுக்கான தலைப்பை நான் கொண்டு வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலங்கள் மாறும்போது நவீனமாக மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விடயம் நடக்கும். நம்ம எல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்களா, எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இவ்வளோ சுதந்திரம் இருக்குல்ல, ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் இருக்க சுதந்திரம் இருக்கே அப்படிம்பாங்க. இன்னைக்கான கேள்வி அதுதான், இல்லை இன்னைக்கான தலைப்பும் அதுதான். இன்றைய இளம் தலைமுறை அனுபவிக்கும் சுதந்திரத்தில் எது உங்களுக்கு இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல போறீங்க. அப்படி இல்லைனா இன்றைய இளம் தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான சுதந்திரங்கள் எல்லாம் இருக்கு, எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்து தான் நீங்க வந்து பகிர்ந்து கொள்ள போறீங்க எனக்கு. சரி, சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக இது பேசப்படல. இந்த கால இளைஞர்கள் அல்லது இந்த காலத்தில் இருக்கிற இந்த நவீன சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சுதந்திரங்களை வந்து அனுபவிக்கிறாங்க. அந்த சுதந்திரம் உங்களுக்கு உங்கள் காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு அது கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதா நீங்கள் என் கூட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அலப்பு ஏற்படுத்துங்க 0112-0175-0301 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட பதிவுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நான் மிக ஆவலாக இருக்கிறேன்.

0: இம்மாவுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: திரை உலக

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பரபரப்பான இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கான ஒரு தகவல் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இதெல்லாம் ஒரே இடத்துல போயிட்டு அலைந்து திரிந்து கஷ்டப்படாமல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஒரே குறையின் கீழ் சகலவிதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, ஐடி நூடக வலையமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர், பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைத்திட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல விக்ரமபாகு தேசிய பாடசாலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலை 7 மணியிலிருந்து இந்த செயற்திட்டமானது ஆரம்பித்திருக்கிறாங்க. பாடசாலை மாணவர்களுக்கு வீதி நடைமுறைகள் அல்லது விபத்துக்களை குறைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறதுக்கான விடயங்கள், சேலமர்வுகள், அது மட்டும் இல்லாமல் வீதி நாடங்களூடாக தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதை பற்றி மேலதிக தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மணித்தியாலத்தில் நான் உங்களுக்கு அறிய தருகிறேன் அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்திட்டு, உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மலைநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைநாட்களில் தலைவலி காய்ச்சல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமாக மாறிடும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைக்கு அது இடையூறாக அமையாமல் இருப்பதற்கு என்ன பண்ணும், மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான வேலையை நீங்கள் வந்து சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறையில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அம்பாறை பகுதியில் உள்ள மருத்துவமனையில் வந்து கடமையாற்றிட்டு இருந்த ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்களையா, அவங்களோட உடல் வந்து ஒரு கார்ல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் வந்து திட்டமிட்டு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் தெல்தனிய காவல்துறையினரால் தான் தகவல் கிடைத்து கண்டெடுத்திருக்காங்க. இதற்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் வந்து வெலிகம குருந்துமொரட்டோ பலல்ல பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண்ணொருவருடையது அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டிருக்காங்க. தனது காதலுடன் வந்து நுவரெலியாவில் நேற்று முன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகை தந்து தங்கியிருந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையின் போது வந்து தகவல் கிடைத்திருக்கு. அப்படி இருக்கும்போது குறித்த காதலன் இந்த பெண்ணின் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அங்கேருந்து காரில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கு அப்படிங்கிறது வந்து தகவல் தெரியல. பட் இப்படி உடல் மட்டும் அந்த கார்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் காதலனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்தனிய காவல்துறையினர் வந்து தொலைபேசியில் அழைப்பு மேற்கொண்டிருக்காங்க. இதையும் வந்து இந்த தகவலையும் வழங்கியிருக்காங்க. மேலதிக விசாரணைகள் வரும்போது என்ன ஆக போகும் அப்படிங்கிற விடயத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்காக அறிய தருகிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஃபாவில் இன்னும் ஒரு அப்டேட். 23வது உலக கிண கால்பந்து தொடரில் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடாவில் வந்து நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலையில் நடைபெற்ற எல் பிரிவு போட்டிகளுக்காக வந்து கானா மற்றும் பனாமா அணிகள் மோதின. இந்த போட்டியில் முதல் பாதி வரை எந்த அணியும் ஒரு கோலை கூட எடுத்திருக்கல. போட்டியில் வந்து யாருக்கு சிவப்பு அட்டையும் காண்பிக்கப்படவும் இல்லை. ஆனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு மஞ்சள் அட்டை காண்பிக்கப்பட்டிருக்கு. சரி, ஏதோ சேட்டை பண்ணியிருக்காங்க. இதனால் வீரர்கள் சற்று கொஞ்சம் மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, இன்னும் போட்டி ஆரம்பித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, எது எப்படியோ யாருமே வந்து கோல் அடிக்காமல் இருந்து கடைசியாக வந்து 90 நிமிடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து ஒரு கூடுதல் நேரம் அளிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பயன்படுத்திக்கிட்ட கானா அணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோல் அடித்து முன்னணிக்கு வந்திருக்காங்க. இதன் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் அடிக்க முயன்ற பனாமா அணி வீரர் கானா கோல் கீப்பரின் மீது மோதியதால் மிதித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது முறையாக மஞ்சள் அட்டை கொடுத்திருக்காங்க. போட்டி முடிவில் 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமா அணியை வீழ்த்தி கானா அணி வெற்றி பெற்றது. பொதுவாக இந்த ஃபுட்பால் அப்படிங்கிற போட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரஸிவான டைம்களும் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்லையும் இந்த மாதிரி சம்பவங்கள் இடம்பெறுறது வழக்கம். இப்படி இருக்கும்போது கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சேதவத்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலனி பாலம் அருகே வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று வந்து கண்டெடுக்கப்பட்டதாக வந்து கிராண்ட் பாஸ் போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அவங்க விசாரணைகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இறந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் அவர் 35 முதல் 40 வயதுக்குட்பட்ட ஆண் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தவர் சுமார் 5 அடி 5 அங்குலம் உயரம் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் சட்டை எதுவுமே இல்லாமல் ஒரு நீல நிற கால் சட்டை மட்டும் அணிந்திருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கொழும்பு தேசிய வாத்திய சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா சடலம் தற்போது வைக்கப்பட்டிருக்கு. கிராண்ட் பாஸ் போலீஸார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கால இளைஞர்களுக்கு இருக்கும் சுதந்திரம் அந்த காலத்தில் உங்களுக்கு எது இருக்கலை, இல்லை அந்த சுதந்திரத்தை நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்களா அப்படிங்கிற விடயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மலைப்பு ஏற்படுத்துங்க 0-1-2-7-5 0-1-2-7-5 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படிங்கிற நான் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கிறதுக்கு நான் மிக ஆர்வமாக இருக்கிறேன்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012 முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நாட்டின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுக மற்றும் வடக்கு வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஊவா மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் சிலாபம் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையிலான கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்
2: மேற்கு ஆசியாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரானுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் ஜனாதிபதியுடனான இரவு விருந்தின்போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான

0: என்று ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிகாரி ஒருவர் AFP செய்தி நிறுவனத்திடம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். G7 உச்சி மாநாட்டை தொடர்ந்து வெர்சாய் அரண்மனையில் மெக்ரோனுடன் இரவு உணவு அருந்திய போது டிரம்ப் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரதியை கையெழுத்திட்டார் என்ற செய்தி குறித்து கேட்கப்பட்ட போது கையெழுத்திட்டதை உறுதிப்படுத்த முடியும் என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயும் உறுதிப்படுத்தியுள்ளார். எமது அடுத்த மணித்தால செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதியான சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

வணக்கம். காலை பொழுதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நானுமே அந்த பாட்டோட சேர்ந்து பாடிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் இருந்தாலும் பாடலோட மியூசிக் முடிஞ்சதுனால நம்ம பாடுறதை நிறுத்திட்டு தகவல்களுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நாடுலாவிய ரீதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெங்குவை கட்டுப்படுவதற்கான செயல்முறைகள் எல்லாமே வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. நாடுலாவிய ரீதியில வந்து பாத்தீங்கன்னா டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளும் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை ரெண்டு விதமான டெங்கு நுழம்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டெங்கு நுழம்புகள் வந்து மிகவும் ஆபத்தான நுழம்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாட்டில் டெங்கு தொற்று அதிகரிக்கும் காலப்பகுதிகளுக்கு முன்னதாகவே இந்த நுழம்பு இனத்தின் எண்ணிக்கை அதிகரிப்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவதானிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதிலே மொத்தமாக ரெண்டு டெங்கு நுழம்புகளின் வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஏடிஸ் ஈஜி படை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஸ் ஆல்பபிக்டஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று. ஸோ இந்த ரெண்டு டெங்கு நுழம்பும் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோயை பரப்புது. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு இந்த ரெண்டு நுழம்பு எங்கேயாவது தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை அங்கேயே முடிச்சு விட்டுருங்க. இல்லைன்னு சொன்னால் அது நம்மளை முடிச்சு விட்டுரும். ஸோ எனவே டெங்கு நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் இடங்களை வீடுகளை வந்து சுற்றுப்புறலை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஞாபகப்படுத்துறேன். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தலைப்பு கேட்டிருந்தேன். என்னென்னா இன்றைய இளம் சமுதாயம் அல்லது இன்றைய தலைமுறையை அனுபவிக்கிற சுதந்திரத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் போனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் இணைந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த தொலைபேசி தாங்க, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, அவங்களுக்கு வேணுங்கிறத பார்க்குறாங்க, வேணுங்கிறத செய்கிறாங்க. ஆனால் எங்கள் காலத்தில் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, அதுதான் அவங்களுக்கான சுதந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலமுனையிலேருந்து மௌரஃப் இணைந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் சொன்னதுதான் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்து. அந்த காலத்திலலாம் எங்களை முடிவெட்டுறதுக்கு அப்பா தாங்க கூப்பிட்டு போவார். உண்மைதான், அப்பா தான் கூப்பிட்டு போவார். தலைக்கு முன்னாடி கொஞ்சோண்டு முடி வச்சு மிச்சம் எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அப்படி இல்லை, அவங்க இஷ்டப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. அதை பார்க்கவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காலத்தில் நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கலை அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மையான விடயம் தான். சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விமலா தேவி சொல்லியிருக்காங்க ரத்னபுரியிலேருந்து இப்போல்லாம் இந்த சமையல் விஷயங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா. சரி, அந்த காலத்துலலாம் நம்மளே சமைச்சு நாமளே தான் சாப்பிடணும், எங்கேயாவது போகணும்னா யாரையாவது பார்க்கணும்னா பேசணும்னா நாமளே தான் போய் பார்த்து பேசணும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, ஃபோன் வந்துருச்சு, கையில் காசு இருந்துச்சுன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, இல்லை ஃபோன்லேயே பார்த்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வசந்த ராஜன் சொல்லியிருந்தார் புவாக்பட்டியில இருந்து, அவர் ரொம்ப காலமாக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து அதுவும் என்னோட பேசணும்னு சொல்லி அழைப்பினை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாராம். பட் கிடைக்கல, இப்போ தான் கிடைச்சிச்சு அப்படின்னாரு. அவர் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதனால் காரை ஓரம் எடுத்துட்டு பத்திரமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போக சொல்லிட்டோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த வீதியில் பயணம் செய்யும் போதும் சரி வாகனங்களை ஓட்டும் போதும் சரி மிக அவதானமாக இருங்க. இந்த அவதானத்தை வந்து உங்களுக்காக நாங்கள் தெளிவுபடுத்துறதுக்கு தான் டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஊடகம் வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து செய்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ரேடியோ கேட்குறீங்கன்னா கூட காரில் போகும்போது அளவான சத்தத்தில் ரேடியோ கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசிகளை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைவுபடுத்துகிறேன். சரி, இப்போ வந்து கேட்ட தலைப்புக்கு மீண்டும் ஒரு முறை வருகிறேன். இந்த காலத்து இளம் சமுதாயம் இல்லை இந்த இந்த காலத்து இளம் சமுதாயத்துக்கிட்ட இருக்கிற சுதந்திரத்தில் உங்களுக்கு எது கிடைக்கல அந்த காலத்தில், ஆஹா இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருக்காங்களே நமக்கு அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருந்துற விஷயம்லாம் இல்லை, நினைக்கிற விஷயத்த சொல்லுங்கள். சரி அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அழைப்பு ஏற்படுத்துங்க 0112 275 0013 அல்லது 0112 275 111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவிக்கலாம். சேர்த்துக்கொள்வதற்கு நானும் மிக அவலாக இருக்கிறேன்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

விருகான் வரிகள் ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏராளமான தகவல்கள், அது மட்டும் இல்லாம நிறைய விடயங்களையும் கூட உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். கம்பளையில் இருக்க விக்ரம்பாகு தேசிய பாடசாலையில் இன்றைய தினம் ஐடி ஊடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து நடத்தும் டேக் கேர் பயணத்தின் போதான பாதுகாப்பு செயற்திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அங்கிருந்து நம்மளோட நேரடியாக இணைந்து கொள்றாங்க விஜய் அவங்க. வணக்கம்.
1: வணக்கம் சங்கர், வசந்தம் சொந்தங்களுக்கு இனிமையான காலை பொழுது வணக்கத்தை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். வழித்தடத்தை பாதுகாப்போம் என்ற ஒரு நோக்கோடு கேகேஆர் வேலைத்திட்டமானது இன்றைய நாளிலும் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு சுயாதீன ஊடக வலையமைப்பு இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த கேகேஆர் வேலைத்திட்டமானது இந்த வருடத்தின் 7வது வேலைத்திட்டமாக இன்றைய நாள் நாங்கள் கம்பளை நகரிலே எங்களுடைய வேலைத்திட்டத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக கம்பளை கல்வி வலயத்திற்குட்பட்ட 13 பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு கம்பளை விக்ரமபாகு தேசிய பாடசாலையில் எங்களுடைய வேலைத்திட்டமானது காலை பொழுது மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து கூட உங்களுக்கு சத்தம் கேட்கலாம். எங்களுடைய போக்குவரத்து போலீசார் இப்பொழுது வீதி நாடகம் ஒன்றினுடாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள், வீதி நடைமுறைகள், வீதி ஒழுங்குமுறைகள், வீதியில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், வீதி சமிஞ்சைகளை நாங்கள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் போன்ற பல விடயங்களை வீதி நாடகத்தினூடாக இப்பொழுது அவர்களுக்கு செயல்முறையாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக பாடசாலை மாணவர்களுக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கிறது. நாங்கள் வீதியில் ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்றோம், விபத்துக்களை கண்கூடாக பார்க்கின்றோம். இது நேரடியாக எங்களுக்கு நிகழும் பொழுது எங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது, அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களை நேரடியாக அவர்கள் இந்த செயல்முறை மூலமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்றைய நாளிலும் நாங்கள் செயலமர்வுகள், கருத்தரங்கள் மூலமாக சுமார் 2 வரை இந்த வேலை திட்டத்தை விக்ரமபாகு தேசிய பாடசாலை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே கல்வி அமைச்சு இதுக்கான முற்றுமுழுதான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கம்பளை கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளை மிக சிறப்பாக ஒன்றிணைத்து இன்றைய நாள் எங்களுக்கு இந்த வேலை திட்டத்தை நடத்துவதற்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். அதே போல கிளீன் ஸ்ரீலங்கா செயலகமானது இலங்கையில் உள்ள பல பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்துக்கு முற்றுமுழுதான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இலங்கை போக்குவரத்து போலீசார் மிக முக்கியமாக அவர்களுக்கு தெரிந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து சட்டத்திட்டங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல எங்களோட இந்த 1990 என்று சொல்லக்கூடிய சுகசரி அவசர சேவை எங்களோடு நடந்திருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் எந்த விபத்து நடைபெறும் பொழுதும் உடனடியாக அழைக்கக்கூடிய ஒரு சேவையாக இருக்கிறது. அவர்கள் இலங்கையை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக இந்த ஆபத்தான நேரங்களில் மிக சிறந்த சேவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் எங்களோடு நடந்திருக்கிறார்கள். இப்படி பல அரச நிறுவனங்களையும் அரசு உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாள் 3 வரை இந்த வேலை திட்டமானது இங்கே இடம்பெற தயாராக இருக்கிறது. இன்றைய நாள் ஏராளமான பாடசாலை மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் அடுத்தடுத்த மனசியாளர்களில் இது பற்றிய மேலடிய தகவல்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம்.
0: நன்றி விஜய். மாணவர்களின் ஆர்வம் எப்படி இருக்கு?
1: இன்றைக்கும் வளமை போல் சங்கர், இங்க இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு சாதாரணமாக நாங்கள் தொலைக்காட்சிகளிலோ அல்லது பத்திரிகைகளிலோ அல்லது நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய பேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்க்கக்கூடிய இந்த விபத்துக்கள், விபத்து நடக்கக்கூடிய விதங்கள் பற்றி நாங்கள் தெரிந்திருந்தாலும் நேரடியாக இப்படி சில அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும் பொழுது மாணவர்கள் மிக மிக ஆர்வமாக இதில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆர்வம் அடுத்து வரும் சந்ததியினருக்கு இந்த விபத்து பற்றிய பல தெளிவான விடயங்களை கொண்டு செல்லும் என்பதில் எங்களுக்கு மிக மிக நம்பிக்கை இருக்கிறது.
0: சரி, நன்றி. நன்றி விஜய் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி சங்கர்.
0: சரி, அப்படியான ஒரு சிறப்பான விடயம் கூட இடம்பெற்று இருக்கு. நீங்களும் அங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா சென்று பார்வையிடத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதையும் நினைவுபடுத்திட்டு இன்னொரு முக்கியமான விடயத்தையும் கூறப்போகிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா டக்குன்னு மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், நீங்களும் உங்க வேலைக்கு பறந்து போயிடலாம். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நினைவில் கொள்ளுங்க அப்படிங்கறதையும் நினைவுபடுத்திட்டு, உங்களுக்கு கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இது எல்லாத்தையும் ஒரே கூறையின் கீழ் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்துறோம். அலைந்து தெரியாம ஒரே இடத்தில் போயிட்டு உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்திட்டு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயணத்தின் போதான பாதுகாப்புன்னு நாங்க செயற்திட்டங்கள்லாம் செய்யறோம் இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, இப்ப அடுத்து வர பாட்டுல என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் பண்ணாம கவனமா செல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். சரி, தொடர்ந்து மின்னந்து கொள்ளுங்க காலை பொழுதின் உற்சாகம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த உற்சாகமான பொழுதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்களாக இருக்கலாம், அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம். இது இப்போ அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க போக வேண்டிய ஒரே இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ். அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அலைந்து திரி கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லைங்க, போனதுமே எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்தணும். மற்றது தலைவலி காய்ச்சல் எல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இந்த காலநிலை சூழ்நிலை காரணமாக. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நினைவில் கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நாங்க ஞாபகப்படுத்துறோம். இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேட்டிருந்தோம் இன்றைய நாள்ல வந்து இந்த இளம் சமுதாயத்திட்ட இருக்கிற சுதந்திரங்களில் உங்களுக்கு என்ன இருக்கல அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செல்வா சொல்லியிருந்தாரு நாராயண்பேட்டையில இருந்து. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலங்களில் வந்து வாகனங்கள் ரொம்ப குறைவாக இருந்துச்சான். அவங்க பள்ளிக்கூடம் எல்லாம் போகணும்னா அவர் ஒரு மணித்தியாலம் நடந்து போனாராம். ஆனா இப்போ அப்படி இல்லை, வாகனங்கள் நிறைய இருக்கு. நினைச்சா என்ன வாகனத்தில் வேணாலும் கிளம்பி போயிடலாம் அப்படின்னாங்க. கிரியலையிலிருந்து ராஜலட்சுமி அம்மா நினைந்துட்டு சொல்லியிருந்தாங்க, அவங்களும் அதே மாதிரி தானா 30 நிமிடங்களுக்கு மேலாக நடந்து சென்றாங்களாம் படிக்கிறதுக்காக. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க, கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வீட்லயே இருந்து பசங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அப்போ கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மொழிவளவையிலேருந்து பிரேமா சொல்லியிருக்காங்க, தாங்க வந்து அந்த காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதிகள், அது மட்டும் இல்லாமல் மின்சார வசதி, இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கலையாம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, டப்பை முறுக்குன்னா தண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்படி இருக்கும்போது ஃபேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் இணைந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேனகி வந்து பண்டாரவள்ளியிலேருந்து இணைந்துட்டு சொல்லியிருந்தாங்க, அந்த காலத்தில் அவங்க அண்ணாட்டோரும் பைக் இருந்துச்சாம், அது அவர் மட்டும்தான் ஓடுவாராம், வேற யாருக்கும் ஓட கொடுக்கவும் மாட்டாராம். ஆனா இப்ப அப்படி இல்லையா, பால் குடிக்கிற பசங்கள் எல்லாம் வாகனங்கள் ஓட்டுறாங்களே அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது சரியான மாதிரி கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி சொல்லியிருக்காங்க, அந்த காலகட்டத்தில் கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சான். சரியா, பிள்ளைகள் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பெற்றோரின் சொல் கேட்டுதான் நடப்பாங்களாம், கவனமாக வளர்ந்தார்களாம். ஆண் நண்பர்கள் கிடையாது, பெண்கள் வந்து வெக்கப்படுவார்கள். ஆஹா, ஆண்கள் தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டோம், இதெல்லாம் சும்மா அடிச்சு விடக்கூடாது. எல்லா தலைமுறையிலும் எல்லா மாதிரியான ஆக்களும் இருக்காங்க, இந்த தலைமுறையிலும் இந்த மாதிரியான ஆக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த காலம் வந்து சந்தோஷமாக இருந்த காலம், போன்கள் கிடையாது, சந்தோஷமாக வாழ்ந்த காலம். இப்போது பிள்ளைகள் மிகவும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறார்கள், நவீன சாதனங்கள் அதிகரித்து விட்டது, எல்லா பிள்ளைகள் கைகளிலும் போன்கள் இருக்கு, பெண்கள் தைரியமாக இருக்கிறார்கள், வேலைக்கு தனித்து போய் வருகிறார்கள். நாங்கள் வாழ்ந்த காலம் பயந்து வாழ்ந்த காலம், இப்போது தைரியமாக பெண்கள் வாழும் காலம் எனவும் சொல்லலாம். இது மிக முக்கியமான விஷயம் அவங்க சொன்னதில்ல. சரியா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைகிறது இந்த நவீன காலத்துல. இப்போ இருக்க டெக்னாலஜி எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமாக இருக்கலாம், பெண்கள் பயப்படாம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கிறது. பயம் அப்படிங்கிறது வந்து எங்க வேணாலும் தனித்து செல்லலாம், தனியாக வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக தான் நான் பாக்குறேன். இது எப்படி இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல இந்த மாதிரி விடயங்கள் வந்து மாறுபடும். இப்ப இந்த நவீனத்துவத்துக்கு வரும்போது ஆடை, அது மட்டும் இல்லாம தொலைபேசி, தொழிற்சாதனங்கள், இந்த மாதிரியான விடயங்கள்லாம் அதிகரிச்சிருச்சு. இந்த காலகட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம சொன்னாலும் கூட இதுல வந்து இன்னொரு விடயமும் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் தாண்டி தனித்து நிக்கிறதும் சரி, சிறிய வயதுகளில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய உச்சத்தை அடைகிறதும் சரின்னு சொல்லி சாதனைகள் செய்வதிலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கான சுதந்திரம் இருக்கு. ஆனா இப்ப அவங்களுக்கு வந்து சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கா, மணல்ல புரண்டு இல்ல சகதியில புரண்டு விளையாடுவதற்கான சுதந்திரம் இருக்கா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதையெல்லாம் அனுபவித்த சந்ததியினர் தான் நீங்க, அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. இப்ப இருக்க பிள்ளைகள் யாராவது மரத்துல ஏறி மாங்காய் பறிச்சு சாப்பிடுறத நீங்க கண்டிருக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. சரி, ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருந்துச்சு. இப்ப இருக்கவங்களை வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட்டா மாறிட்டதுனால மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பசங்களை பார்க்கும்போது அப்படி தெரியுதோ தெரியல அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் கூறிக்கொண்டு, சரியா, அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விடயங்கள் இன்னும் இருக்கு, ஏராளமான தகவல்கள் எல்லாம் கூட இருக்கு. அந்த வகையில இப்போ இந்த கச்சா எண்ணெய் விலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக ஆமோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கும் என்றும், இது பெரும் விநியோக ஆலையை ஏற்படுத்தும் என்றும் வர்த்தகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயின் விலை கடந்த 3 மாதத்தில் இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டின் மிக நீண்ட தொடர் சரிவை சந்தித்த கச்சா எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து பிராண்ட் கச்சா எண்ணெய் வந்து 4 நாட்களில் 15% சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேரலுக்கு $80 குறைவாக இருந்தது. இதற்கிடையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெல்ஸ் கச்சா எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேரலுக்கு $77 அப்படிங்கிற அளவை வந்து நெருங்கி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரி, இந்த அம்சங்கள் எல்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே
1: பெட்ரோல் விலையெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் இன்னும் நாடு நாம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காலை இப்பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். சரியா மக்களே,

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி கம்பல விக்ரமபாகு தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல். டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க சொந்தங்களே. ஸோ ஒலிக்கவிருக்கும் பார்லோட நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று போக இருக்கிறேன். இன்றைய தினம் அழைப்பு ஏற்படுத்தியும் பேஸ்புக்கினோட உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்ட எல்லா சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியை வழங்குவதற்காக கலையகத்தில் எம்எல் கிருபானா விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருங்க, நாட்டில் பல இடங்களில் மழை பெய்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற விடயத்தையும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: தொடர்ந்து தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி 1 நிமிடம்.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: யாழ்ப்பாணம் காங்கசந்துறை துறைமுகத்திலிருந்து கப்பல் ஊடாக தங்கம் கடத்த முயன்றவர்களில் 6 பேர் தங்கத்தை விழுங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். காங்கசந்துறை ஊடாக நாகப்பட்டினம் செல்ல தயாரான 26 பயணிகள் சந்தேகத்தின் பேரில் நேற்று தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனையடுத்து அவர்களில் 17 பேர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு ஸ்கேனிங் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் 6 பேர் தங்கத்தை விழுங்கியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 4 இந்திய ஆண்களும் 2 இலங்கை பெண்களும் உள்ளடங்குவதாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: முடக்கப்பட்டுள்ள ஈரான் நாட்டுக்கு சொந்தமான சொத்துக்களை விடுவிப்பதற்கான செயல்முறைகள் அந்நாட்டு மத்திய வங்கியுடன் இணைந்து நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் தனது சொத்துக்களை தனக்கு தேவையானவாறு பயன்படுத்துவதற்கும் அதனை கையாளுவதற்கும் உள்ள முழுமையான உரிமையை நிலைநாட்டும் வகையில் தற்போது நீடித்து வரும் அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு அமெரிக்கா கடமைப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியில் நீங்களும் கூட இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112-77-50-01 மற்றும் 0112-77-51-11 வழியாக இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கினி அறிவிப்பாளர் ஹில்வாசர் அவர்கள், நான் மருதமணி அப்துல் நாசர்.
0: நாசிர், சொல்லுங்க, இப்ப வந்து வேலையை தொடங்கியாச்சா இல்லாட்டி அதே ஓய்வோட தான் இருக்கிறீங்களா?
1: நான் வளர்ந்து போன்று வேலையுடன் தான் இருக்கின்ற.
0: அதுதான் நமக்கு எங்க ஓய்வு,
1: நாம எடுத்தான் ஓய்வு.
0: அதுதான் நம்ம அப்படி நினைக்கிறது இல்லையே. மற்றாக்கள் சொல்ற மாதிரியே நம்ம நடந்து கொள்ளணும், ஆனா நமக்கு வேலை இருக்காது, அது வேற
1: கதை.
0: சரி சொல்லுங்க நாசிர், இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: அருமையான பாடல் முதல் போட்டீர்கள். இரண்டாவதும் ஒரு பாடல் முடிந்தால் எனக்கு கிழக்கே போகும் ரயில் படத்தில் பூவரசம்பு பூத்தாச்சு என்ற பாடல் முடிந்தால் தாருங்கள்.
0: இப்ப பூவரசம்பு எல்லாம் பூக்காதே,
1: பூவரசம்மன பூசர் பூசர் என்று சொல்வார்கள். பூவரசம்பு.
0: சரி சொல்லுங்க, இப்ப யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: ஆமா, பாடலை கேட்பதற்கு மதமனை ராபி புட்டுக்கடை புகாரி ஜின்னா என்றென்றும் பதீதீன் ஆதம் அலி மற்றும் அட்டாளச்சென்னை ஏ ஆர் எம் ஜவஹர் லத்தீப் நிந்தவூர் ஷஹாப்தீன் கல்முனை பரிணாயாசின் ஹிஜ்ராபீதி அபுல் ஹசன் பைக்கியர் ஆகியோருக்காக தான்.

ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது நேரம் 10:18 இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளே, எனது கூடலாம் அக்கறை பெற்ற பாப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்ற இதே வேளை சேலம் சிவா வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளே ஜெயந்தி மாலா பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சிங்க ராஜா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப இனிமையாக இருக்கின்றது, பாடல்கள் அத்தனைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். நடேசன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பரமா வந்துக்கிறாங்க. பாடல் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள். நான் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரியிலிருந்து மொரீன் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். கமலஹாசன் ஜசோதா வந்திருக்கின்றார் பட்டித்திடலிலிருந்து நிகழ்ச்சியோடனா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அன்வர் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நான் லாங்கா ஹோட்டல்ல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கலை செல்வன் வந்திருக்கின்றார். நானும் ரொம்ப சந்தோஷமாக பொகவந்தலாவியிலிருந்து நிகழ்ச்சியோடனா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கின்றார். ஹப்டன் நவீன் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா சுகந்தி வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிரோஷன் இணைந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம் அருமையான பாடல்களோடு. நானும் 102.6 வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பென்ட்ரிக் தோட்டத்திலிருந்து உதயா வந்திருக்கிறார். மனைவி சந்திரிக்காவிற்காக வேண்டி பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆரம்பதியிலிருந்து இதய ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அறந்தாங்கி ஐயப்பன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் கலைச்செல்வி இணைந்திருக்கிறேன். என்ன நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சுரேஷ் குமார் வந்திருக்கின்றார். புசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை வணக்கம், அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி விஜி குறிப்பிடுகிறாங்க. நாவட்காட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ரெஜினோல்டு இணைந்திருக்கின்றார். அதே போன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ராகம் சுகமானதை நான் ஒருபொழுதும் மிஸ் பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி மனோகரன் வந்திருக்கிறது. இவளை ஹொஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: இந்த நேரம் என்ன பாடல் ஒன்று பாடி காட்டலாம் உங்களோட மனசுல இருக்கு? அந்த பாடல்
1: சென்று விட்டார் அவருடைய பாட்டல். இலைகள் வாழ நாம் செய்த யாகம் சிந்திய முத்துக்கு, அந்த பாடல் அருமையான பாடல்.
0: சரி, அந்த பாடல் இந்த நேரத்துக்கு தரக்கூடியதாக இருந்தால் நான் தருகிறேன். சரி, இப்போ ஒலிக்கும் பாடலை யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் கேட்க எனது மனைவி சித்திரா இருக்காங்க, மற்றும் எனது பேச்சுமார் கேகேசி ஆதவி, மற்றும் திருக்கோயில் காய்ச்சி கிராமம் திருக்கோயில் நாளில் இருக்கும் மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள். மற்றும் இந்த நேரத்தில் வசந்தம் எப்பமில் ராகம் சுகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்காக கேட்போம்.
0: நன்றி, நிகழ்ச்சி இருந்தமைக்க
1: நன்றி.

0: மனங்களையும் எங்கெங்கோ கொண்டு செல்கிறது பாடல்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படியாக இருந்தால் நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி வரலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சாய்ந்தமல் மாரியா
0: பேசுறேன். ஓ, அப்படி சுகமா இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சாய்ந்தமருது பக்கம் என்ன சொல்லுது, மழையா? வெயில்
1: தான்.
0: அது ரொம்ப அந்த விருத்து சொல்ற மாதிரி வெயில் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க, பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வசந்தன் ரொம்பவும் பிடிக்குமா உங்களுக்கு? அப்படியோ? சரி சொல்லுங்க, உங்களோடையும் எனக்கு பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க ஞாபகமா பேசுறீங்க பாருங்களேன். நான் இதோடு இரண்டாவது தடவையாக பேசுகிறேன். சரி, அப்ப இன்றைய நாட்குறிப்பில எழுதி வச்சிருங்க, இன்னைக்கு வசந்தத்தின் ராகம் சோமானது இரண்டாவது அப்படின்னு எழுதிருங்க. சரி சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட எழுந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தாலி மேலம் கஞ்சாவூரு மேலம் தங்கச்சிக்கு கல்யாணம்.
0: ஓ, அது என்ன இந்த சிரிப்பு? சரி, அந்த பாடலையும் தருவதற்கு முயற்சி செய்கிறேன். அப்படியா? சரி, இப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எனது கணவர் அன்பர், எனது மகன் கனாபு, வரராசாமி, மணாலுக்காகவும்
0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் வந்தமைக்கே.
1: நன்றி நன்றி.

0: மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 18 திகதி கம்பல விக்ரமபாகு தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல். Take care, பாதுகாப்பான பயணத்திற்கு

தாலி கட்டும் நேரம், தஞ்சாவூரு மேளம் தாலி கட்டும் நேரம், தஞ்சாவூரு மேளம் தாலி கட்டும் நேரம், கேட்பதற்கு தானே பாடுபட்டேன் நானும், தங்கச்சிக்கு கல்யாணமாம் தெருவெங்குமே கொண்டாட்டமா, ஏ தங்கச்சிக்கு கல்யாணமாம் தெருவெங்குமே கொண்டாட்டமாம், அட தஞ்சாவூரும் மேளம்.

தஞ்சாவூரும் மேடம் தாலி கட்டும் நேரம் கேட்பதற்கு தானே பாடுபட்டு நானும் தங்கச்சிக்கு.

வணக்கம் கிர்பான், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜகிரியிலிருந்து மொரீன் இணைந்திருக்கிறாங்க. சிவராஜா இணைந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நேயராக நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை, இனிமையான வணக்கம். செஞ்சோன் டிலரியிலிருந்து மனோஜ் எழுந்திருக்கின்றார். எங்களுடைய த்ரீவீல் பார்க்கல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜதர்ஷன் மற்றும் குமார், சத்யநாதன், கமலேஷ், புதுக்கட தேவராஜ் ஆகியோரும் என்னோடு இணைந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போன்று வணக்கம் அண்ணா, நான் ஷரீஃபா இணைந்திருக்கின்றேன், நிக்கவரட்டியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணம் அளவட்டையிலிருந்து ஷர்மிளா வந்திருக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க, மிகவும் அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அது போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபான் அப்படி இருக்கிறீங்க. செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறாங்க. அதுபோன்று வடிவேல் பிள்ளை இருந்துக்கிறாங்க, புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. தொல்புரம் கிருத்திகா வந்துக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. வெள்ளவத்தியிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இருந்துக்கிறாங்க. சிறப்பான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் சத்தார் இணைந்திருக்கின்றேன், நட்புட்டி முனையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். ஆன்முகம் ரஜி இணைந்திருக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் நான் சங்கமித்த மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணேஷ் ராஜா வந்திருக்கிறார். ஜோகா செல்வா, தயா, திலீப் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான் தர்ஷன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று உதயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சூப்பராக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பிரசாந்த் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறாங்க. அது போன்ற கொழும்பு வால்ஸ் லேன்ல இருந்து வந்திருக்கிறாங்க மணி இணைந்துக்கிறாங்க. அம்மா லக்ஷ்மி மற்றும் ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த் உறவுகள் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா இணைந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கையில் டெங்கு நோய் பரவுவதற்கு முக்கிய காரணமாக ஏடிஸ் ஈஜிப்டை மற்றும் ஏடிஸ் அல்போபெக்டஸ் எனப்படும் 2 நுழம்பு இனங்கள் செயற்படுகின்றன என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பூச்சிய நிபுணர் சகுந்தலா ஜானகி தெரிவித்துள்ளார். அவற்றில் ஏடிஸ் ஈஜிப்டை நுழம்பே டெங்கு நோயை பரப்பும் பிரதான நோய் கடத்தியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் டெங்கு தொற்று அதிகரிக்கும் காலப்பகுதிகளுக்கு முன்னதாகவே இந்த நுழம்பு இனத்தின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஏடிஸ் ஈஜிப்டை நுழம்புக்கு தனித்துவமான இரத்தம் உறையும் இயல்பு காணப்படுவதாகவும் பொதுவாக ஒரு பெண் நுழம்பு தனது வாழ்க்கை சுழற்சிக்கு தேவையான இரத்தத்தை ஒரே நபரிடமிருந்து பெற்றுக் கொள்வதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். எனினும் ஏடிஸ் ஈஜிப்டை நுழம்பு குறுகிய காலத்துக்குள் பல நபர்களிடமிருந்து இரத்தம் உறிஞ்சும் தன்மையை கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக டெங்கு வைரஸால் பாதிக்கப்பட்ட ஏடிஸ் ஈஜிப்டை நுழம்பு ஒரே நேரத்தில் பலருக்கு நோயை பரப்பும் அபாயம் அதிகரிக்கிறது எனவும் அவர் எச்சரித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசின் முதலாவது தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது. தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் 13ஆம் தேதி சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் முதலமைச்சர் விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபித்துள்ளார். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் பின்னர் சட்டசபை அமர்வுகள் திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே தாவேக அரசின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று கூடியுள்ளது. எமது அடுத்த மனத்தியாளர் செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது ஐம்பதிலும் ஆசை. சரி, அது பற்றி நீங்களும் கூட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு காலை நேர வணக்கம் கிருபா அண்ணா.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கன்னியா மஹரூப் நகர் நசூர்.
0: நசூர், ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. பாடல்களை கேட்டு எப்படி உற்சாகமாயினீங்களோ தெரியல, சொல்லுங்க.
1: அருமையான பாடல்கள் அண்ணா, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி, சொல்லுங்க. நசூர் வேலையில் இருக்கிறீங்களா?
1: இல்ல சார், இன்னைக்கு நான் விடுமுறையாண்ட வீட்டுல இருக்கேன் சார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அருமையான பாடல்கள் உங்களோட தேசுவன்ற ஆவலோடு நான் எடுத்தேன் சார்.
0: அப்படியா? சரி நசூர், இன்னைக்கு வந்து எல்லா பாடல்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதே இடத்துல வந்து எடுத்த லீவை வந்து வசந்தத்தோட அப்படியே நகர்த்தி கொண்டு இருக்கிறீங்க.
1: அருமையான பாடல்கள், தத்துவ பாடல்களும் கூட.
0: அப்படியா? சரி சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க என்ன பாடல் கேட்கறதா ஓடி வந்திருக்கீங்க, இல்லாட்டி யார் யாரோட இணைந்து கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் நீங்க தொகுத்து வழங்கிய பாடல் அத்தனை பாடல்களும் அருமை. இந்த நேரத்தில் அடுத்த ஒலிக்கவிருக்கும் பாடலை கல்கிஸ்ஸ நூர் முகமதுக்காகவும் மற்றும் புதிய பாலமனை முகமது அலியாருக்காகவும் மற்றும் எஜல் நஜிமுத்தியன் மற்றும் அப்துல் நாசர் காம்பாலே கேட்டோம்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் நிறம். பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, மிக நீண்ட நாட்களாக ஒலிக்காத பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ராசலிங்கம் வந்திருக்கின்றார். செட்டியார் திரு வீனஸ் சலூன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஷர்மா வந்திருக்கிறாங்க. சிவா மற்றும் பவானி ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அத்தனை பாடல்களும் அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். செந்தாளம் பூவில் அதே போன்று தென்றல் பாடி வர பல பாடல்களை கேட்ட வண்ணமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மோ குமுதராஜா அணிந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொர் பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தினேஷ் வந்துக்கிறாங்க. ஹரோலினா கெயில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அழியாத அற்புதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் நாயகன், உங்களுக்கு வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சீலன் வந்திருக்கின்றார். அதே போன்று கிருபான், அப்படி இருக்கிறீங்க, சிறப்பாக அமைந்திருக்கின்றது, பாடல்கள் அத்தனையும் வேற லெவல், நீ நிகழ்ச்சியில் அணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள். ஹட்டன் இருந்து தங்க சுந்தரம் எழுந்திருக்கின்றார். அதே போன்று பிரிதோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாம் ரிம்சான் எழுந்திருக்கிறேன், நீ நிகழ்ச்சியில் அணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜனா வந்திருக்கின்றார் கல்முனையிலிருந்து. அண்ணா வணக்கம், நான் தாசன் பிரியா ஈராவூர்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கயா வசாத் எழுந்திருக்கின்றார். பிரிதோஸ் மூதூரிலிருந்து நிகழ்ச்சியோடு எழுந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை தொண்டை மாணவர் செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, பண்டாரவளையிலிருந்து மேனகை எழுந்திருக்கின்றேன், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வாழ்க வளமுடன் மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்துல் வந்திருக்கின்றார். பாடல்கள் அத்தனையும் அருமையிலும் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிவா வந்துக்கிறாங்க. அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புவனேஸ்வரன் எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை நோடிலிருந்து சிவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறேன். ராஜ் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். திலீப் எழுந்திருக்கின்றார். ஷாலினி வந்துக்கிறாங்க. தெஹிவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். என் கே வேணி பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மாவனல்லையிலிருந்து நிசா எழுந்திருக்கிறாங்க. மணிமண்ணன் வந்திருக்கின்றார். மாளிகாவத்தையிலிருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11:32, ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் கோபா. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க?
0: ஆ, நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு கடப்பக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே.
1: வீட்டை வச்சுதான் வேலை செய்யறோம். இப்ப வீட்டை வச்சுதான் வேலை செய்யறோம்.
0: அது சரி சரி சரி. வீட்டோடய வந்தாச்சு. இரவு பகல் இல்லாம வாராங்களே, அதுதான் பிரச்சனையா இருக்கு. காவல வந்தா ஒரு பச் இருக்குமா இருந்தா அது மூணு ஆக்கிருவேன், அவ்வளவுதான் கதை. ஒரு மனுஷருக்கு நிம்மதி ஒன்று வேணும் அப்பா. வீட்டோட அதுதான் நாங்க வியாபாரத்தை வச்சிருக்கிறீல. கொஞ்ச நேரம் இருக்க வேண்டாம். பம்ம கொண்டு வா, டயர் இருக்கா, டீப்பு இருக்காண்டா, என்ன செய்யறது? சரி, ஏதோ அண்டைக்கு தேவைக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் பாத்துட்டு இருக்கு. சரி சொல்லுங்க கபூர், இந்த நேரம் நிகழ்ச்சியில நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சி
1: நன்றி. மீண்டும் கண்டிப்பா நன்றி.

0: ஐடிஎன் ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக டேக்கியா பயணத்தின் போதான பாதுகாப்பு வேலை திட்டமானது செயல்படுகின்றது என்பதை இந்த நேரம் ஞாபகப்படுத்துவதோடு நேரம் 11:40
1: வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகிறந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:48. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயாளன் வந்திருக்கின்றார். அதே போன்று ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறதை விட இந்த நிலையிலிருந்து அரசு இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமுதா கிருஷ்ணசாமி இணைந்திருக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மொரீன் வந்திருக்கிறார். ராஜகிரியிலிருந்து பாடல்கள் அத்தனையும் சூப்பர், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை மயு துவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறாங்க. கீதா ஸ்ரீ நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு ஹரோலினா வந்திருக்கிறாங்க. அதே போன்று மர்சுகா ஜுனாய்டு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் கெருபான்னா, அப்படி இருக்கிறீங்க, நான் குறிஞ்சங்கனி அசுருதீன் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறாங்க. தேவி யோகீஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியிலிருந்து நக்கீரன் எழுந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: இறுதி நேராக வந்திருப்பது மருதமுனை பதீதீன்.
0: ஆஹா, ரொம்ப உற்சாகமா அப்படியே பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குது. சொல்லுங்க,
1: எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். என்ன, நீங்க பக்கத்துல கலையத்துக்குள்ள வந்துட்டீங்களோ டக்குன்னு யோசிச்சுட்டேன்.
1: தெரிவி பாக்கலையே.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, தெளிவா தான் இருக்கிறேன். சொல்லுங்க.
1: கடைசி நேரத்திலாவது இந்த லைன் கிடைச்சதுன்ற சந்தோஷம் தான்.
0: சரி, அப்ப நீங்க சொல்றதெல்லாம் சொல்லலாம்.
1: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல்களை கேட்கின்ற போது என்னை ஒரு காலத்துக்கு கொண்டு போய்விட்டது.
0: அப்ப இன்னும் அந்த இடத்துல இருந்து இன்னும் திரும்பி வரல,
1: வரவே முடியல, விட மாட்டேங்க.
0: சரி சரி சரி, சொல்லுங்க. இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பது என்னுடைய மனைவி மக்கள் மற்றும் மருதமுனை அஸ்வின், அப்துல் நாசர், பாட்டிருப்பு கமலன், முருகையா மற்றும் சலுங்கடை சீலன். இதில் அன்பு பேட்டி ஐநத்துக்காகவும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிங்க மனைவர் தான் அன்பான போல உங்களை தான் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்க.
2: நீ போற வழி தெங்கிழக்கு தெங்கிழக்கு.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ஆனந்தி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கம் நேர்களே.

0: நீ போற வழி எங்கிழக்கோ அதங்கிழக்கு வாசமல்லி.
1: நன்றி கிருபா. நீர்கள் தொடர்ந்து மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் மதியம் 12 மணி.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து மூணு மணித்தியாலும் இணைந்திருக்க போறீங்க மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு. சுவைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம் அன்பான மதிய நேர வணக்கம். யார் இது?
1: நாலுபட்டி கலவடை சேர்ந்த மேரி.
0: மேரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு பிறகு?
1: ஆமா, எப்படி? சந்தோஷமாவும் மகிழ்ச்சியா, ரொம்ப

0: கேட்டா ஃபர்ஸ்ட் கால் இருக்கு.
1: அப்படியா, சரி. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
0: சமைச்சிட்டு இருக்கேன்.
1: சமையல் என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல?
0: சமையல் கோழி, தக்காளி,
1: யாரையெல்லாம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள போறீங்க நீங்க?
0: என்ன
1: நாள்? அட்டடா, அப்படியா? சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா?
0: தேங்க்யூ.
1: சரி, அடுத்த பாடலுக்கு யாரையெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? அவருக்காக மட்டுமா? அட்டா, சரி சரி. நன்றி, நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
0: நன்றி.
1: நன்றி.

0: மஜா திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட 102.6 அலைவரிசையினூடாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: அன்பான மதிய நேர வணக்கம். யார் அது? நிஷா, எப்படி இருக்கீங்க நிஷா? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு லைன்
1: கிடைச்சிருக்கு
0: முடிச்சிட்டீங்களா நிஷா?
1: இன்னைக்கு பான் குழந்தை மேடம்.
0: அப்படியா? சரி சரி, அப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: கேக்குமா? அனைவரும் கம்பா, சசிமா, அப்துல் மஜித், அடுத்தது அக்கரைப்பத்தி நிஷா மற்றும் அனைவருக்கும் கேட்கும் மேடம். நன்றி வாழ்த்துக்கள், உங்களுக்கு சந்தோஷம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கட்டமைக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 12:32.
1: காற்றலையில் முதல்வன்

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
0: தற்போது ஜனதா ஸ்கில்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
5: மச்சி போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
6: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: ஜாம்பவான் திரைப்படத்தில் இருந்து பரத்வாஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் மதிய நேர குதுகலம் நிகழ்ச்சியோடு இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலும் வணக்கம்.
1: அன்பான மதிய நேர வணக்கம்.
0: அன்பான மதிய நேர வணக்கம். யாரு? மும்தாஜ். எப்படி இருக்கீங்க மும்தாஜ்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க மும்தாஜ்?
1: சமைக்கிறேன்.
0: சமையலா?
1: ஆமா.
0: இன்னைக்கு என்ன மீன் குழம்பா?
1: வீட்லயும்
0: நல்லா இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க, ஊர் சைடு என்ன சொல்லுது? மலையா வெயிலா?
1: ரெண்டு
0: மாறி மாறி. சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க மும்தாஜ்?
1: எனக்கு ஒரு பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்? அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும் புவனேஷ் நந்தகுமார் சேர்க்கா, கேஷ்மா இத்ரிசா, ஜெமிலா அருமை, பத்தா பாத்மா, ரவி ரஹ்மா, மருது குவேதி, சின்னையா, மகாதேவ, ஆட்டோ விஷ்ணு, வசந்த, வசந்தகுமார், பாருக், அது மதி குடும்பத்துக்காக, வசந்த கேட்க, அனைத்து நேர்களுக்காகவும்
0: சரி. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறை பெற்று பொப்டெய்லர் நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பிரசாந்த் மீன்பிடி கந்தையில் இறந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி தயாலன் தேவ வீட்டையில் இறந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதிய நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி பலாங்கொடையில் இருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. என்றும் அன்பான சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி அட்டன் கேம்பெளியில் இருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

2.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணம்.

0: ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் பூனாவை கும்பு கொள்ளவை பகுதியில் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆசிரியை ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி பூனாவை போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை கண்டியிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஆசிரியை பஸ்ஸின் பின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் பூனாவை கல்கந்தேகம வித்தியாலயத்தில் ஆசிரியையாக பணியாற்றிய 56 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பூனாவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்.
1: சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,319 டாலராக விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் 69.11 டாலராக விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட நிலையில் சர்வதேச விலை வீழ்ச்சி காரணமாக இன்று இலங்கையிலும் விலை வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் டாலரின் வலுவூட்டல் மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் இந்த விலை மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக அமைகின்றன எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை

0: கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஆசை திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடலோட அப்படியே சந்தோஷமா இரண்டாவது மணித்தேளத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தேளத்திலையும் பாத்தீங்கன்னா சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்போடு இணைந்து கொள்ளுங்கள். 0312-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம். ஹலோ
1: வணக்கம். கல்முனை நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா.
0: வணக்கம் ஹரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இன்று வீட்டில் இருக்கிறோம்.
0: வீட்லயா? சாப்பிட்டீங்களா நீங்க?
1: சாப்பாடு தயாராகி கொண்டு.
0: அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள்.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்டுதா இருக்கீங்க?
1: பாடலை கேட்பதற்கு கல்முனை பொதுச்சந்தைக்கு அருகில் தேநீர் கடை வைத்திருக்கின்ற நியூட்டன் ராகல் மற்றும் எங்கள் கல்முனை சட்டிமாபுரத்தில் இருக்கிற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி, முரக்கட்டஞ்சியனை தேவபுரத்திலே இருக்கின்ற தீபா ஸ்டோஸிலே சத்தமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார். தீபா, ஜெயந்தி மற்றும் இங்கே வாடிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு புட்டுக்கடை புகாரி மருதமனையைச் சேர்ந்தவர் முகமது ரபிக்சர், கமலன் தவராஜா, தேவமணி டீச்சர் அனைவரையும் அழைத்துக் கொண்டு.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய
0: மறவாதீர்கள். பயணத்திற்கு The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாருது? சகுந்தலா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? திருவிழா போகலையா அப்ப நீங்க? அப்படியா? சரி சரி, அடுத்த பாடு யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: எங்க தங்கச்சி
0: குடும்பம், தம்பி குடும்பம், நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: போகுத யாத்திரை படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நிரம்மதியம் 1:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
7: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
6: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். போட்டு தாக்கு தாக்கு
8: மச்சு போட்டு தாக்கு.
6: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
9: போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: மாய் திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரது?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜீத் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜீத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களோ?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: நான் சாப்பிடல மேடம். உங்க பாடல கேட்டு கொண்டிருக்கிறேன். மழை பெய்யுது மேடம். இங்க சந்தையா மழை கம்பாயில.
0: மழையோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: ஓ, அருமையான பாடல் தொகுப்புகள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் மேடம்.
0: சரி, ரொம்ப நன்றி. அடுத்த பாடலும் ஒரு அருமையான பாடல். யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க அந்த பாடலை?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் அன்பு சகோதரி மாவனல்லை நிஷா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும், கொழும்பு 14 அன்பு சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது சைத் அவர்களது செல்ல மகளுக்காகவும், தோப்பூர் ஹனிபா சார், தோப்பூர் மொஹிடீன், சிரிப்புக்கு சொந்தக்காரி பருத்துத்துறை சகோதரி அருள்மொழிக்காகவும், உள்மோட்டை சைக்கிள் கடை கபூர் மற்றும் தம்புள்ள சகோதரி ரஹுமா குடும்பத்தாரையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம். ஆனந்தி மேடத்துக்கு
0: நன்றி, நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. திகவலையில் இருந்து சாலினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி செங்கலடியில் இருந்து சகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆயக்கா அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி ஆறுமுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய நீலாவளையில் இருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, நான் வட்டவளையிலிருந்து ஸ்ரீதேவி, எனக்கும் ஒரு நல்ல பாடல் சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் என்று பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கென்யா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் அரவிந்த் சாமி. ஒலிக்கும் பாடல் இதே ரோஜா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுங்கள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலை விடுதி கட்டமைப்பை விரைவாக அபிவிருத்தி செய்வதற்காக 1,008 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டின் பாடசாலை கட்டமைப்பில் தற்போதுள்ள 126 விடுதி கட்டடங்கள் பாழடைந்த நிலையில் காணப்படுவதனாலும் அவற்றின் பராமரிப்பு பணிகள் முறையாக இடம்பெறாமையினாலும் அங்கு தங்கியிருக்கும் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் கடும் பாதிப்புகளை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் கண்டறிந்துள்ளது. இந்நிலைக்கு விரைவான தீர்வுகளை வழங்கி விடுதிகளில் தங்கியிருக்கும் பிள்ளைகளுக்கு தரமான

0: இந்த விசேட திட்ட முன்மொழிவிற்கு அமைச்சரவை ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: கச்சா எண்ணெய் விலைகள் 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. இந்த ஆண்டின் மிக நீண்ட தொடர் சரிவை சந்தித்ததை தொடர்ந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 4 நாட்களில் 15% சரிந்து ஒரு விரலுக்கு $80 குறைவாக இருந்தது. இதற்கிடையில் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பிரலுக்கு $77 என்ற அளவை நெருங்கியது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் நிலவும் இறுக்கத்தை தளர்த்தும் என கருதப்படுவதால் சமீபத்திய வாரங்களில் கச்சா எண்ணெய் விலைகள் கடுமையாக பின்வாங்கியுள்ளன. இந்த ஒப்பந்தம் நீடித்திருக்குமா என்பதையும், ஹோமஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து மீண்டும் முழுவீச்சில் தொடங்க எவ்வளவு காலம் ஆகும் என்பதையும் உற்பத்தியாளர்கள், கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தற்போது மதிப்பிட்டு வருகின்றனர். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-012.

0: பகவதி திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் கிட்ட அப்படியே இறுதி மனத்தியாலத்துகளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா சூப்பரான பாடல்கள் நம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் இல்லோ. வணக்கம். வணக்கம். யாரது? ஈடன். எப்படி இருக்கீங்க ஈடன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்க. அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி ஈடன். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க?
1: அருவாசிக்கு சாப்பிடுதா அப்படின்னு லைன் கிடைக்குது.
0: அடடா, அப்படியா? அப்ப சாப்பாடு வச்சுட்டு என் கூட பேசிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: சாப்பாடு
1: வீட்டுல? இந்த
0: அப்படியா? சரி சரி, இப்ப அடுத்த பாடு யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஆதித்யா அமிந்து அமிந்து எமாயா ரோசலகம குத்திரம் குலசேன தமிழ் கண்ட வசந்தகுமார் மதுர ராஜமாணி கண்டாயிரு வடிவேல செல்வராம் பத்தல ஐயாசன் உமாச்சந்திரன் ரஜாப் நகாரா முந்தாஜேனம் கிருஷ்ணா அருள்மொழி அதுபோல மொத்தகராஜா மேரி இந்த நேரத்துல வசந்தம் கட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கான விசேஷமா உங்களுக்காகவும் இருக்கும். முடிஞ்சா நம்ம தேவாட பாடணும்னு போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: சிவன் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இப்பின்னூடாக. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். வத்தலை ஐயா கண்.
0: வத்தலை ஐயா கண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலம் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்கன்னு
0: தெரியுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க?
1: ரொம்ப நன்றி.
0: படுத்தும் கூட அப்படி ஒரு பாடல் இருக்கு, யாருக்காக அந்த பாடலை கேட்க விரும்புறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு குடும்பத்தில் அனைவருக்காகவும் அனிபா, சாம்குமார், வசந்தகுமார், குணசீலன், வீரயா திருச்செல்வம், தனலட்சுமி, ஜெயா அம்மா, கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன் மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து நல்ல பாடல்கள் போடும்.
0: சரி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பலாங்குடியிலிருந்து அவனாசி வயந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மதியநேர வணக்கம். நான் கரோலினா சுகந்தி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க. அனைத்து உறவுகளுக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான மதியநேர வணிக மானந்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி குறிஞ்சாங்கேணி அசுர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் அம்பதினியிலிருந்து பனிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சேலம் சிவா நிகழ்ச்சியோடு இணைந்து அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மதியநேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான ஆனந்தி சிஸ்டர் அவர்களுக்கு மதியநேர வணக்கம். நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளதை என்னையும் நினைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வேறுவலை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் தன்னுடைய நண்பர் ரிம்சான் ரிதாஸ் ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாளிகாவத்த சந்திராகோசன் ஒர்க் ஷாப்பில் இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மதியநேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி இதய ரத்னம் அரைம்பதியில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் அன்பான வணக்க மானதி சிஸ்டர் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இணையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொண்டைமன்னாரிலிருந்து செல்வ சன்னிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தத்தின் மதிய நிற குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 2:33.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.
3: என்ன வேணும்?
4: புது ப்ராஜெக்ட்
3: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே?
4: மெல்வா தெரிந்தவர்கள் சொல்லு.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
5: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: மன்மதன் திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க?
1: நான் இரத்தினபுரில இருந்து விமலா தேவி.
0: விமலா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் பாடல்கள் அனைத்தும் வேறு லெவல் என்று சொல்லி சாமி மலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மதிய நேர வணக்கம் வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி போனாங்கல்ல ஏசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தரணிகலையில இருந்து ஜீவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான மதிய நேர வணக்கம் அவுதலை புதுகாடி ரஜினி லாவண்யா இணையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான வணக்கம் அக்கா என்று சொல்லி ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெகதீஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பவித்ரன் மற்றும் திவ்யஷான் ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. லிந்துல உவாகையில இருந்து அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கெரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ரத்தோட்டையில இருந்து ஆறுமுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மனைவி மல்லிகா மலர் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு மகள் யசோதா மற்றும் அபிக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் கருப்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி சரவணன் அமுதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசனம் எஃப்எம். மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக் சீல் கோட். www.vasantamfm.lk.lk உலகின்

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் அரவிந்த் சாமி. ஒலிக்கும் பாடல் இது இளையராஜா அவர்களின் இசையில் தாலாட்டு திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.8 102.6 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். அனீஃபா
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியா, ரொம்ப நன்றி அனீஃபா. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
2: என்ன
1: பாடல்?
2: எல்லா பாடலையும் அதிரடியான பாடல்கள்.
1: அப்படியா, எல்லா பாடல்களுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது? சரிண்ணா, அடுத்த நிகழ்ச்சியில் தர பாக்குறேன். சரியா?
2: நன்றி.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா இறுதியாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, நான் கொழும்பில் இருந்து கோபி. என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தம்பி ராசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் மாவநல்லையிலிருந்து நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி செல்வா நாராயண்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு செல்வராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ராஜு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய சபை
1: புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
2: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: அம்பாறை வைத்தியசாலையின் பெண் உடற்பயிற்சி நிபுணர் ஒருவரின் சடலம் தெல்தெனிய பகுதியிலுள்ள கார் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது பரந்தளவிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அவரது காதலன் சடலத்தை காரில் எடுத்து வந்து தெல்தெனிய பகுதியுள்ள ஒரு இடத்தில் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதற்கமைய தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள இடம் ஒன்றில் கார் ஒன்றுக்குள் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று இருப்பதாக நேற்று பிற்பகல் 2 மணியளவில் தெல்தெனிய போலீசாருக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைத்துள்ளது. பின்னர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சோதனையிட்ட போது பூட்டப்பட்டிருந்த கார் ஒன்றுக்குள் சடலம் இருப்பதை கவனித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த காரின் கதவை உடைத்து அவரது சடலத்தை வெளியே எடுத்து சோதனையிட்டனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் உடற்பயிற்சி நிபுணராக பணிபுரிந்த வெளிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் கடந்த ஜூன் 3 முதல் ஜூன் 16 வரை நுவரலியா பகுதியுள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் போலீசார் தகவல்களை கண்டறிந்துள்ளனர். அதன்படி அந்த ஹோட்டலின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது மயக்க நிலையில் இருந்த அந்த

0: நீதவான் விசாரணைக்கு பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தெல்தெனிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது ஒரு படுகொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால் ஏற்பட்ட மரணமா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய ராணுவ கட்டளை பிரிவான அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவு மீண்டும் அதன் வரலாற்று பெயரான அமெரிக்க பசிபிக் கட்டளை பிரிவு என்ற பெயருக்கு மாற்றப்படுவதாக அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஹாரி எஸ் ட்ரூமனினால் கடந்த 1947 ஆண்டு ஜனவரி 1 அன்று இந்த ராணுவ பிரிவு முதன்முதலில் தோற்றுவிக்கப்பட்டது. அதன் பின்னர் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவு என்ற பெயரிலேயே இது இயங்கி வந்தது. கடந்த 2018 ஆண்டில் டொனால்டு டிரம்பின் முதலாவது ஆட்சிக் காலத்தின் போது இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களுக்கு இடையேயான பாதுகாப்பு தொடர்புகள் மற்றும் பிராந்தியத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஜேம்ஸ் மெட்டிசால் இப்பிரிவுக்கு இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவு என பெயர் மாற்றப்பட்டது. எமது அடுத்த மனித்தாள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012.

நாள் முதல் திரைப்படத்துக்காக ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கிறீங்க. சூப்பராக நிறைய விஷயங்கள் பேச போறோம். உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுற்றி நடக்கிற சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் இல்ல, நாங்க பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சிடாத விஷயங்கள் கூட உங்களுக்காக உங்களுடைய வசனத்தோடு இணைந்து நீங்க கேட்கலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சி பக்கம் கூடாக இணைந்து சூப்பரான தகவல்கள் 3 மணி வரையிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக வர இருக்கிறது. எனவே கேட்டுட்டே இருக்கலாம். நேரம் 3:18 ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம், சமூக வலைதளங்களாகட்டும், அதிகமாக இந்த கொலைகள், தற்கொலைகள், அதே போல கடத்தல்கள், இது வந்துட்டு அதிகமாக பேசப்பட்ட ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதிகமாக இந்த இருவருக்கிடையில கருத்து முரண்பாடு காரணமாக இடம்பெறுகின்ற கொலைகள் இப்போ வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நுவரெலியா நகரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நுவரெலியா நகரில் வந்துட்டு தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிரு தன்னுடைய காதலனோடு அந்த விடுதியில் தங்கியிருந்த ஒருத்தர் வந்துட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கண்டியில் இருக்கின்ற தெல்தோனியில் இருக்கின்ற அந்த இடத்துல காரில் வைத்த ஒரு சம்பவம், அந்த பெண்ணினுடைய சடலம் இப்போ வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து பேசு பொருளாக அமைஞ்சிருக்கிறது. அந்த சிசிடிவி காணொலிகளும் காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. கைது செய்யப்பட அந்த குறித்த நபர், அந்த காதலர் வந்து கைது செய்யப்படவில்லை. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த சம்பவம் குறித்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. காதலனும் காதலிக்கும் இடையில ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம், அதனால அவர் தாக்கியிருக்கலாம். தாக்கி அதை மறைப்பதற்காக ஒரு 10:30 பிறகு அவரை காரில் வைத்து கண்டி பகுதியில் அவரை விட்டு சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது, போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இறந்த பெண் வந்து 35 வயது உடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான மர்மமான முறையில் கொலை செய்யப்படும் சம்பவங்கள் இப்போ வந்து அதிகரித்திருக்கிறது. சமூக வலைதளங்களில் நாங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம், பேசுகின்றோம். அதனால் நாங்கள் வந்துட்டு காதல் வயப்பட்டாலும் சரி, திருமணம் முடிப்பதாக சொல்லப்பட்டு அதன் பின்னால் போகின்ற போது மர்மமான முறையில் இருக்கின்ற சம்பவங்கள், அதே போல் பணங்களை மோசடி செய்கின்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் இப்போ அதிகரித்திருக்கிறது. அண்மையில் கூட பேசிய ஒரு விஷயம், ஏஐ பயன்படுத்தி அவர் சிவில் உடையில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட புகைப்படத்தை கண்டு ஒரு பெண் திருமணம் முடிப்பதாக அவரை நம்பி ஏமாந்து அதுக்கப்புறம் அவர் திருமணம் முடிப்பதாக சொல்லி வீட்டுக்கு வந்து பணத்தை பறிமுதல் செய்து திருடிவிட்டு சென்ற சம்பவங்கள் பேசுபவர்களாக இருந்தது. இது பல இடங்களில், இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் நிறைய இடங்களில் இப்படியான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பாக இருங்க. உங்களுடைய பயணங்கள், அதாவது நீங்க யாரு கூட போறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாதுகாப்பான, உங்களுக்கு நெருக்கமான உறவுகளிடம் சொல்லிவிட்டு நீங்க போங்க. ஏன்னா நாங்க இன்னொருத்தர் நம்பி வெளியில போகும்போது அவரே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவே இது வந்து பேசு பொருளாக இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ வந்துட்டு எங்களுடைய கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அரசின் அதிகாரப்பூர்வ அனுமதி இன்றி பாடசாலைகளுக்குள்ள நிகழ்வுகளை நடத்துவது, திட்டங்கள் அமல்படுத்துவது அனுமதி இல்லை, இனி எதிர்காலத்தில் அதெல்லாம் அனுமதிக்கப்படாது. எல்லாத்துக்குமே பாடசாலையில் வந்துட்டு கூட்டம் வச்சுருவாங்க இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதும். இல்லைண்டா அமைப்புகள் அல்லது வெளித்தரப்பினர்கள் இவர்களை கொண்டு ஏதாவது ஒரு உத்தியோகபூர்வ ஒரு நிகழ்வுக்காக பாடசாலையில் இருக்கிற எல்லாரையும் மாணவர்களை ஒன்று கூட்டி ஒரு பெரிய ஒரு விழாவை ஏற்படுத்தி அதனால பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, காசு வாங்குவாங்க. இல்லைன்னு சொன்னா எங்களுடைய கல்வி நடவடிக்கை பாதிக்கப்படும். இல்லாண்டா அதனால வேறு கூட சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இனி எதிர்காலத்தில் இவ்வாறான அரசினுடைய அதிகாரப்பூர்வ அனுமதி இன்றி பாடசாலைகளுக்குள் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம், இதெல்லாம் நல்லா நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் இருக்குல்ல, பயன்படுத்திய வாகனங்கள், செகண்ட் மார்க்கெட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாகனங்களுக்கான 15% வரிச்சலுகை நீக்கப்பட்டால் சந்தையில் வாகனங்கள் வந்துட்டு இவ்வாறான, அதாவது சாதாரண மக்களும் இந்த வாகனங்கள் வாங்க முடியாத ஒரு பாரி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே நடுத்தர மக்கள் இனி ஒரு வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிறது கனவாகவே அமைந்திடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தொடர்ந்து முடிந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்தின் போட்டு தாக்கு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
3: சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்பேன்.

விசில் திரைப்படத்துக்காக நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஜிஆர் இணைந்து இருக்கிறேன். 5 மணி வரைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். குறிப்பாக காலையிலிருந்து நைட் தூங்கி எழுந்ததுலேருந்து காலையில் எழுந்ததும் மழையுடன் தான் எங்களுடைய பயணங்கள் ஆரம்பிக்கின்றது. அந்த அளவுக்கு இடி மின்னல் முழக்கும் காத்தோட பெரிய ஒரு மழை வரும். அதுக்கப்புறம் வந்த வேகத்தில் அந்த மழையை காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு இந்த இப்போ காலநிலை மாற்றங்கள் மாறுபட்டு கொண்டு இருக்கிறது. எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ புயல் வருமே தெரியாது. ஆனால் எல்லாமே ஒன்றா வரும்போது கஷ்டமாக இருக்கு எங்களுடைய பயணங்கள். அந்த அளவுக்கு இருக்குது காலநிலை. இந்த எதிர்காலத்தில் எல்நினோனுடைய காலநிலை நிகழ்வுகள், இந்திய பெருங்கடல்களில் இருக்கிற இருமுனையகத்தின் இருக்கிற மாற்றங்கள் காரணமாக எதிர்வருகிற ஆண்டில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இலங்கையில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்து ஒரு மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போவே தாங்க முடியல, மறுபடியும் ஒரு பெரிய ஒரு மழை வீழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. எனவே இதை வந்துட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே எல்நினோ குறித்து நீங்கள் அச்சமடையவோ கவலைப்படையவோ தேவையில்லை. எனவே அது ஒரு வலுவடைந்து வருகின்ற ஒரு காலநிலை மாற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், இப்போவே எங்களை நாங்கள் ஒரு தயார் நிலைக்கு எங்களே நாங்கள் சேமித்து வைக்கணும். இப்போதே நல்லா எங்களுக்கு தேவையான உணவுகள், தேவையான விஷயங்களை சேகரித்து வச்சா தான் அந்த சொல்லுவாங்கள்ல எறும்பு ஈசல் மாதிரி, இப்போவே நாங்கள் சேகரித்து வச்சதான் அந்த டைமில் எங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே பாதுகாப்பாக இருக்கட்டும். முறையற்ற ஆவணங்களை பயன்படுத்தி, அதாவது தேயிலை வடிகட்டும் தாள்களை இறக்குமதி செய்ய போவதாக சொல்லி போலியான ஆவணங்களை தயாரித்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய பொருட்கள், தடை செய்யப்பட்ட பொருட்கள் அடங்கிய கடத்தல் கொள்கலன்களை இப்போ சுங்காதிகாரிகள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது சிகரெட்டுகள் இருந்திருக்கு, இலத்திரனியல் சிகரெட்டுகள் இருந்திருக்கிறது. அதே போல் முந்திரியம் பருப்பு, உலர்ந்த திராட்சை, வாசன திரவியங்கள், பிஸ்கெட்டுகள், சாக்லேட்டுகள் இப்படின்னு எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கு. ஆனால் குறிப்பிட்ட ஆவணம் வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தேயிலை வடிகட்ட தாள்களை தயாரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்போ அதை பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது, அந்த அளவுக்கு இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க. டெட்வா புயல் காரணமாக நானோயா முதல் பதுளை வரையிலான மலைக ட்ரெயில் சேவைகள் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறதாக ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேருந்துகளுடைய பயணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவதிப்பட்டிருப்பாங்க. குறிப்பிட்ட இடத்துக்கு போகாமல் குறிப்பிட்ட பயணங்களை மேற்கொள்ள முடியாமல், நல்ல விஷயங்களோ ஒரு பரீட்சையோ இல்லை ஒரு சுற்றுலாவோ மேற்கொள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இனி 20ஆம் தேதி வருகின்ற 20ஆம் தேதி மீண்டும் அது அந்த பாதையில் அண்மை காலமாக எடுக்கப்பட்ட ஒரு பாரிய மறுசீரமைப்பு பணிகள் இப்போ வந்துட்டு நிறைவடைந்திருக்கிறது அந்த டித்வா புயல் காரணமாக. எனவே மறுபடியும் 20ஆம் தேதி அந்த பயணங்கள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். இதே போல் வந்துட்டு குருநாக்கல் பகுதியில் என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு, அது பாரதூரமான ஒரு சம்பவம், நடக்கக்கூடாத சம்பவம். அதிகமாக கழும்பு பகுதியிலையும் அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அண்மை காலங்களாக நாங்களும் பேசி கொண்டிருக்கிறோம், நீங்களும் சமூக வலைத்தளங்கள் செய்திகளில் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. கொழும்பு மட்டும் இல்லை, நிறைய இலங்கையில் நிறைய இடங்களில் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது. குருநாக்கல்ல பாடசாலையில் வந்துட்டு ஒரு மாணவனை வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னால், 53 வயதுடைய ஒரு ஆசிரியர், அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, திருமணம் முடிச்சொருத்தர் 2 பிள்ளைகள் இருக்கு. தரம் 9 கல்வி கற்கின்ற ஒரு மாணவியைக்கு தகாத வார்த்தைகளை கொண்டு பேசி அச்சுறுத்தல் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. 14 நாள் விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பார்க்கலாம், பொறுத்திருந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: மக்கள் கூடிய மகுடமே
2: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டின்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் திரை உலகின்

இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் அரவிந்த சாமி வசனத்தின் இன்று ஸ்டார் ஆஃப் த டே ஆக சிறப்பிக்கின்றார். ஒலிக்கும் பாடலாது பாம்பே திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

நந்தா திரைப்படத்துக்காக நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கீங்க. 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்குதல் சூடு அடுத்த மணி தேலத்தோடும் விழுந்திருக்கலாம். சூப்பரான நிறைய விஷயங்கள் பேசலாம். நிரம்பி பொழுது 4 மணி டாட்

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கூறி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட் மனு தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ருஹாந்த் அபே சூரிய மற்றும் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. மனுதாரரான கோட்டாபே ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஸ் டி சில்வா சமர்ப்பணங்களை முன்வைத்து வருவதுடன் பிரதிவாதிகள் சார்பில் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் சுஹர்சி ஹேரத் முன்னிலையாகியுள்ளார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மாதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: உலகளவில் பரவி வரும் H5N1 ரக பறவை காய்ச்சல் காரணமாக ஆஸ்திரேலியாவிற்கு சொந்தமான தொலைதூர அண்டார்டிக் தீவுகளில் பல்லாயிரக்கணக்கான தென்கடல் யானைக்குட்டிகள் உயிரிழந்துள்ளதாக புதிய ஆய்வொன்றின் மூலம் தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி மாத தரவுகளின்படி ஹர்த் தீவிலிருந்த 17,364 குட்டிகளில் 13,359 குட்டிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பறவை காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப்

உசுரே போகுது உசுரே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பாடலும் நிறைவடைந்திருக்கிறது. ராவணன் திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மானின் இசையில். அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை, உசுரே போகக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இப்போது இடைக்கால ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் நிறைவடைந்திருக்கிறது. நிறைய சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் உட்பட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கடந்த 3 மாதமாக மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் நீடித்த இந்த போர் அதிகமான தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம் செய்வதாக எத்தனித்த பிறகு அதுக்கப்புறம் ஒப்பந்தம் முறைவடைகிறது, இரவு நேரங்களில் தாக்குதல் மீண்டும் நடைபெறும். இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்துக்கு ஒரு நடுவராக இருந்து உத்தரவாதம் அளிக்கும் நபராக இப்போ கையெழுத்திட்டு இருக்கிறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். அது சந்தோஷமான ஒரு செய்தியாக இப்போ பகிரப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் ஜனாதிபதி இவங்க வந்து கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடனடியாக அமலுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் படியாக ஈரானுடைய ஹார்முஸ் ஜலசந்தி, அதுதானே முக்கியம். அதுக்காகத்தானே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வந்து உடனடியாக திறக்கப்படும் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு பதிலாக ஈரானிய துறைமுகங்கள் மீதான அந்த கடற்படை முற்றுகையிட்டு இருக்கும் இல்லையா அமெரிக்கா, அது உடனடியாக நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு யார் தலைமையில் நடக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே அமெரிக்க ஜனாதிபதி தான் தலைமை தாங்குவார். எல்லா பிரச்சனையும் அவரே செய்துவிட்டு அந்த பிரச்சனைக்கு தலைமையும் தாங்குவார். ஆனால் இன்றைக்கி இந்த பெரிய ஒரு பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த பெரிய ஒரு பிரச்சனைக்கு தலைமை தாங்கியிருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய பிரதமர், அதே போல் கட்டார் நாட்டினுடைய பிரதமர். இவங்கெல்லாம் தலைமைத்துவத்தில் இந்த விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். இதனால் என்ன நடக்கப்போகுது உலகத்தில்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடந்த இந்த கூட்டணிக்கு ஈரானுக்கும் இடையில 100 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு மாதம், அது வார இறுதியில் தான் நடந்தது, ஒரு வெள்ளிக்கிழமையில் இரவு வேளைகளில் நடந்த ஒரு யுத்தம் கூட. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் உடனடியாக நிரந்தரமாக முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இப்போ நிறைவடைந்திருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் 28ஆம் தேதி ஈரான் மீது ஒரு கூட்டுதல் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இந்த கூட்டு தாக்குதலில் முதல் நாளிலேயே ஈரானுடைய உச்ச தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அயாத்துல்லா அலி கமனி இறந்திருந்தார். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற முக்கிய இராணுவ தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களால் ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தது சம்பவங்கள் இது வந்துட்டு 3 மாதங்களாக நீடித்திருந்தது. இந்த போரில் வந்துட்டு ஈரானுடைய லெபனானில் வந்துட்டு ஈரான் மற்றும் லெபனானில் 70,000-க்கும் மேற்பட்டோர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. இஸ்ரேலும் லெபனானும் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தது. அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை மீறி மறுபடியும் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. அதில் 7,000 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. நாடு முழுவதும் இதனால வந்துட்டு எரிபொருள் விலை உயர்ந்தது, பணவீக்கம் அழுத்தங்கள் மீண்டும் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. ஒப்பந்தம் ஒன்று நிறைவு செய்வதாக சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இரவு வேளைகளில் தாக்குதல் நடத்துவாங்க. அதுக்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படும், திறக்கப்படுவதாக சொல்லப்படுகின்ற ஜலசந்தி மறுபடியும் மூடப்படும். இப்படிதான் நடந்திருந்தது. இனி அந்த ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்திட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே ஈரான் முன்மொழிந்த 14 அம்சங்களை ஏற்று இப்போ அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது. நல்ல விஷயம். எதிர்காலத்தில் நாளைக்கு ஹார்முஸ் ஜலசந்தி திறந்ததுக்கு அப்புறம் பணவீக்கங்கள் குறையும், அதே போல விலை உயர்ந்த கச்சா எண்ணெயினுடைய விலை சரிதியாக வீழ்ச்சி அடைந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளாதார பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையும். இப்படி இருக்கு நாட்டினுடைய நிலைமை. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து மடிந்திருங்க. அது மட்டுமல்ல, ஜி உச்சி மாநாடு, G7 உச்சி மாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சொல்லியிருந்த ஒரு விஷயம். அந்த ஜி உச்சி மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல் அமெரிக்க ஜனாதிபதி கைக்குலுக்கப்பட்ட காணொலிகள் கூட சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக அமைந்திருந்தது. அந்த உச்சி மாநாட்டில் யுத்தங்கள், ஏஐ தொழில்நுட்பம், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகள், அனைத்து உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் பேசப்பட்டிருந்தது. ஒரு நிரந்தர முடிவு வரும் அப்படி என்ற நம்பிக்கையில் இந்த உச்சி மாநாடு நிறைவடைந்திருப்பதாக சந்தோஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு. நிறைய பேசலாம், தொடர்ந்து விடுவீர்கள்.

0: குட்டி ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றா பாருங்க.
2: Let me sing a kutty story. Pay attention, listen to me.
3: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசப்படாது.
5: இது மனதில் அதுல இந்த நாளுக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லா, ரப்பர் இருக்கு தானே, அழிரப்பர். அது வந்து பார்த்து பென்சிலை சொன்னிச்சான், அந்த அலிரப்பான் பார்த்து பென்சிலை சொன்னிச்சான், ஒவ்வொரு முறையும் நான் செய்யும் தவறுக்கு என்னை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி விடுகிறாய், ஆனால் என்னை சுத்தப்படுத்த செய்யும்போது நீ வந்து கரைந்து கொண்டே போகிறாய் அப்படின்னு சொன்னிச்சாம். அது சொன்னிச்சாம், அதுக்கு அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பென்சில் சொன்னிச்சாம். இதுக்கு அந்த அலிரப்பான் சொன்னிச்சாம், அதற்கு அது என் கடமை, நான் படைக்கப்பட்டதே அதுக்காகத்தான், என்னை கண்டு நீ வருந்த வேண்டாம், இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி, உன்னை நான் சுத்தப்படுத்துவதால் எனக்கு முழு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னிச்சான். என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றால் அதுவே என் வெற்றி அப்படின்னு சொன்னிச்சான். நான் கரைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றது அந்த ரப்பர். வேறு யாருமே இல்லை, நம்ம பெற்றோர் தான். நாங்கள் அவர்கள் வந்துட்டு ஆயுள் முடியும் வரை நம்ம என்ன தவறுகள் செய்தாலும் அதை திருத்திக்கொண்டே இருப்பார்கள். சமூகத்துக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செய்கிற தவறுகள் அத்தனையும் மறைச்சி, அதை மறைச்சி அழித்து புதுப்பிச்சு புதுப்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு எங்களை ஒரு செதுக்கக்கூடிய ஒரு சிப்பிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அந்த அளவுக்கு செதுக்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள். எங்களை சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும் இந்த பெற்றோர்கள் தான் இரு உள்ளங்கள் போல, இரு கண்கள் போல எங்களை எங்களுடைய தவறுகளை மறைத்து திருத்தி எங்களை அழகான ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய இரு கண்கள் அப்படின்னு
1: சொல்லலாம்.
2: என்னன்னு சொல்றா பாருங்க.

0: குமரையினுடைய வரிகளில் வாரணம் ஆயிரம் திரைப்படத்துக்காக நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம். 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்கு கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேரம் 4:28.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய
3: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
5: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
6: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
4: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
5: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
7: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
8: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
9: சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

மைனா திரைப்படத்துக்காக மானன இசையில் நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சி. நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் மட்டுமல்ல, உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள், தெரியாதது தெரிஞ்சது, அறியாதது அறிஞ்சது அப்படின்னு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு இருக்கிறோம். உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, குறிப்பாக ஏஐயை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிற அதே நேரத்தில் கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. எந்த புதிதாக ஒரு தொழில்நுட்பம் வந்தால் அதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அந்த அளவுக்கு தீமையும் இருக்கும். நாங்கள் பயன்படுத்துறதை பொறுத்து எங்களுடைய எண்ணங்களை போலத்தான வாழ்க்கை, அது மாதிரி நாங்கள் பயன்படுத்துவது எதுக்காக பயன்படுத்துகிறோமோ ஒரு நல்ல விஷயத்துக்காக எண்ணி நாங்கள் பயன்படுத்தினா நல்லது நடக்கும், கெட்ட விஷயத்துக்கு நினைச்சா கெட்ட அப்படிங்கிற மாதிரி தான் சீனாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரோபோக்கள்ங்கிறது ஒரு பெரிய ஒரு வாரம் இல்லையா, மனிதர்களுக்கு மாற்றாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க. அதாவது ஒரு ஹோட்டல் ஆகட்டும், அந்த ஹோட்டலில் செய்யக்கூடிய வேலைகள், வீட்டு வேலைகள், அதே போல் துணி துவைக்கிறது, இந்த தொழில்நுட்பத்தை தயாரிக்கிற வரைக்கும் இப்போ ரோபோக்களுடைய அட்டகாசம் அவங்கள் வந்துட்டு இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளினுடைய காப்பி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், அது கவர்ச்சியாக இருக்கும், விலை குறைவாக இருக்கும், எக்கச்சக்கமான பொருட்களை நான் சீனா தயாரிக்கும். ஒரு பொருளை பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் சீனா அடுத்த இரவோடு இரவாக தயாரித்து மொத்த நாட்டுக்கும் அனுப்பி வச்சுருவாங்க. எங்களை சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிவைஸ் அழகாக எங்களுடைய கண்ணுக்கு வரக்கூடிய காட்சி தரக்கூடிய அழகான டிவைஸ், விலை குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய மாதிரி எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க சைனாவில் அப்படின்னு சொன்னால், ரோபோக்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான், ரோபோக்களை எங்களுடைய செல்லப்பிராணிகளாக பயன்படுத்தியிருந்தாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ரோபோக்களை தயாரித்து இந்தியாவில் நிறைய பேர் அதை வாங்கி வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதே போல் சீனாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், வீதி ஓரங்களில் இந்த ரோபோக்களை வைத்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னால், யாசகம் கேட்குற மாதிரி அதை ரோபோக்களை தயாரித்து யாசகம் எடுக்க வைக்கிற மாதிரி வீதிகளை காட்சிப்படுத்திருக்கிறாங்க. பாருங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அந்த ரோபோவை, எவ்வளோ தொழில்நுட்பம் அற்புதமான தொழில்நுட்பத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க, யாசகமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் நிறைய நாடுகளை கொண்டு வந்தும் ஆனால் சீனாவில் ரோபோவை தயாரித்து வீதிகளை விட்டு யாசகம் கேட்டுக்கிறாங்க. பாருங்கள் இப்படி இருக்குது இந்த விஷயம். ஏஐ பயன்படுத்தி இங்கே ஜெர்மனியில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிரக்கணக்கான பழமையான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜெர்மனின்னு சொன்னாலே தொல்பொருளுக்கு பேர் போன இடம் இல்லையா, அந்த இடங்களில் வந்துட்டு நிறைய ஆராய்ச்சிகளால் பழைய காலத்து தொல்பொருட்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த அருங்காட்சியங்களில். அதில் சில பொருட்கள் பலகையால் பல ஆண்டுகளுமாக அந்த அருங்காட்சியத்திலிருந்து நிறைய பொருள் பழுதடைந்து எழுத்துக்கள் மங்கி சிதைந்து போயிருந்ததாம். அதை ஆராய்ச்சியாளர்களோட கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பழுதடைந்திருந்த அந்த பொருட்களை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி அந்த காலத்துல இருந்துச்சோ அதே மாதிரி இந்த காலத்துல அந்த கல்வெட்டுக்களை புதுப்பிச்சிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க ஏஐ பயன்படுத்தி. இப்படியான ஒரு விஷயங்கள் மருத்துவ ரீதியில் அல்லது குற்றவியல் ரீதியில் ஏஐ பயன்படுத்துங்கிறது போது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு ஃபோன் பழுதாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே தூக்கி விட்டுட்டு, பழுதாயிட்டும் பரவாயில்ல, புதுசாக மார்க்கெட்டில் ஒரு ஃபோனை பார்த்த உடனே அதை பார்க்குறது அதை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே வந்துடும். அப்போது நாங்கள் பாவிச்ச ஃபோன் எங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், தூக்கி போட்டுட்டு புது ஃபோன் ஒன்று வாங்கிடுவோம். அது எங்களோட வீட்டில் எங்களை சுற்றி நிறைய ஃபோன் எக்கச்சக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபோன் எல்லாம் வந்துட்டு யாராவது கேட்டால் கொடுத்துருவோம், இல்லைண்டா சில நாட்களில் குப்பத்தொட்டிக்கு போயிடும். ஆனால் இப்போ அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் கூகுள் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஏஐ டேட்டா, கூகுளினுடைய ஏஐ டேட்டா சென்சர்களை இயக்குவதற்கு இந்த பழைய ஃபோன்கள் இருக்குல்ல அதை வந்துட்டு அதனுடைய இருக்கிற பேட்டரி மெமரி சிப்ஸ் இதுகளை பயன்படுத்தி ஏஐ டேட்டாக்களை இயக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கூகுள் உத்தியோகபூர்வமாக செஞ்சிருக்கு, இது ஒரு புதிய முயற்சியாக வரவேற்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த நாங்கள் பாவிக்க முடியாமல் பாவனைக்கு உதவாத இந்த பழைய ஃபோன்களை கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வீசிடாதீங்க, யாருக்கும் கொடுத்துடாதீங்க, அதில் டேட்டா இருக்குது, அதை நல்லா வீட்டிலே வச்சுக்கோங்க, நல்ல ஒரு விலைக்கு விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே கேட்கலாம் தொடர்ந்து ஒரு நல்ல பாடல்.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம்
1: ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின்

எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அவருடைய சிறப்பு, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் அரவிந்த சாமி வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாச மலர்கள் திரைப்படத்துக்காக

102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா, அதிகரித்திருக்கிறது மழையுடனான காலநிலை. எனவே வீதி விபத்துகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக உங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும். அது தொடர்பான விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இரண்டாம் கட்டமாக ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் இடம்பெறுகின்ற கிளீன் ஸ்ரீலங்காவான டேக் கேர் வேலு திட்டங்கள், வீதி விதிகள், அதே போல வீதி விபத்துக்கள் எதிர்காலத்தில் குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான நிறைய எக்கச்சக்கமான குறுநாடகம் விழிப்புணர்வு கூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும். எனவே இதுக்கான சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கண்ட் எஃப்எம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே வீதி விபத்துகள் எதிர்காலத்தில் கொஞ்சம் குறைத்துக் கொள்வதற்கான முன் ஆயத்தமாக எதிர்கால சந்ததிகளுக்கு தெளிவூட்டக்கூடிய மாதிரி இருக்கிறது. தொடர்ந்து மனிதனுங்க பாடு தாக்கு நிகழ்ச்சியோடு இப்ப பாட்டு கேட்கலாம்.

நல்ல பாடல் ஒன்று தாண்டவன் திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அடுத்து அளிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். நாளை தினம் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்கட்ட பயனாளருக்கான அஸ்வஸ்ம நலன்புரி பணம் வைப்பிலிட இருக்கிறது உங்களுடைய வங்கி கணக்கு. எனவே சந்தோஷமாக அதை எடுத்து அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்தும் நீங்க வசந்த மேக்ஸ்பிரஸ் கேட்டுட்டே இருக்கலாம். நிகழ்ச்சியை தோத்து வழங்குவதற்கு உங்களுடன் ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க. இணையாளர் முடிந்திருந்த என் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டீரன் மக்களே.

0: 2.8 வசந்தம் FM. வளர்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானி சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கூறி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச சமர்ப்பித்த மனுவின் மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. குறித்த ரிட் மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹாந்தாவே சூரிய மற்றும் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மனுதாரரான கோட்டாபே ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் பிரதிவாதிகள் சார்பில் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷியரத் முன்னிலையாகியிருந்தார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மாதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர அதன் நிலைய பொறுப்பு அதிகாரி மாதவ குணவர்தன மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர்
2: பெயரிடப்பட்டுள்ளனர்.
3: G7 மாநாட்டிற்கு இணைவாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து உரையாடியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது மேற்கு ஆசியாவில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான மேற்கொண்ட முயற்சிக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். ஹோமுஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும். கடல்சார் துறையில் லட்சக்கணக்கான இந்திய கப்பல் ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர்.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய சபை
1: சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை.

எல்லாருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். அடடா, ஆரம்ப பாடலே சும்மா அமர்களமான ஒரு அமைதியான ஒரு முன்னந்தி சாரலில்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள்லயும் கூட சும்மா அட்டகாசமான அப்படியே சூப்பரான மெலடி சாங்ஸ் மட்டும் அது மட்டும் இல்லாம சூப்பரான சாங்ஸும் தரத்துக்கு நானும் காத்துட்டே இருக்கிறேன். நீங்களும் கூட தொடர்ந்து மழை பெய்ய ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0102 7 5 0 0 1 அதே போல 0102 7 5 1 1 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் எல்லாருக்காகவும் பாடல் விரும்பி கேட்கலாம். அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: கார்த்திக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்க மாட்டேடா. என்ன ஒரு பாடல், நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ரெடி ஆகிதான் இருக்கேன். இப்ப என் கூட பேச யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இது? சுலோசன் எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: கிரேட் படிக்கிறீங்க? அப்புறம் நம்மளுடைய லியோ பாடலாம் நான் ரெடி தான் வரவா அந்த பாடலாம் கேட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படியா, ஓகே ஓகே தங்கம். அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் வருது, நீங்க டான்ஸ் ஆடக்கூடிய மாதிரியே ஒரு பாடல். யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க? ஓகே ஓகே செல்லக்குடி, ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து குட்டியும் எங்களோட பேசிட்டு போயிருந்தாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்க 0102 7 5 வானொலி மற்றும் எல்லாமே சேர்ந்து ஒரு டேக் கேர் அப்படின்ற கூடிய வேலைத்திட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துற முகமாக வந்து இதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது கருத்தரங்குகள் மூலமாக, சிறிய நாடகங்கள் மூலமாக வீதி விபத்துகள் வந்து ஏற்படாம தவிர்க்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு முகமாக இது வந்து நடத்திட்டு இருக்கிறாங்கன்றத இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திட்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: மாச என்கிற மாசிலா மணி திரைப்படத்துக்காக சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் அகஸ்தனையில இருந்து ஐயாத்திரை சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்றீங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இல்ல அக்கா, டீ குடிக்கல அக்கா, லைன் டைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிடைச்சி
0: என்ன ஒரு
1: உங்களோட பேசிட்டு டீய கொடுப்போம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அக்கா.
0: ஆடடா, என்ன ஒரு அன்பு!
1: இல்ல உண்மையாக அக்கா, உங்களோட பேசணும்னு ஆசையாக இருக்கு. நேத்து லைன் கிடைச்சி பேசினது ரொம்ப சந்தோஷம்.
0: அப்படியா, எனக்கும் கூட உங்களோட பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: ரொம்ப நன்றி அக்கா.
0: ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம் மற்றும் யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், பொறக்கலையில் இருக்கும் சுந்தர்லிங்கம் குடும்பம், எனது அக்காவான ராசம்மா செல்லையா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம் மற்றும் சத்தீஸ்டோஸில் வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு அவங்க எல்லோர்களுக்காகவும் மற்றும் பாதுக்கள் சின்ன தம்பி கிருஷ்ண பக்தன், வசந்தகுமார், உமாச்சந்திரன், விஸ்வநாதன் மற்றும் மவுஞ்சின் இருக்கும் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையாக மற்றும் நாகஸ்தனையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் உங்களுக்காகவும் நல்லது ஒரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி.

கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான். www.vasantamfm.lk.lk

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: அன்பான மதிய வணக்கம் மேடம்.
0: அன்பான வணக்கம் மாலை பொழுது வணக்கம். யார் இது?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன்.
0: அப்துல் மஜித் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: உங்களோட பேர் எனக்கு சூப்பரா பிடிச்ச ஒரு பேர். உங்களோட பேரு
0: அப்படியா? என்ன பேருன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: ரூபகுமார் ரூபஸ்ரீ. உங்களோட அப்பாவுக்கு பேர் வச்சு அப்பாவுக்கு நன்றி. அதை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்கள்.
0: இல்ல, அது என்ன அப்படின்னு சொன்னா பேர்ல ஒரு சின்ன திருத்தம், ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி.
1: அதான் ரூபகுமார் ஸ்ரீ ரூபி.
0: ஆமா ஆமா,
1: அருமையான ஒரு பேரு.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? என்ன செய்றீங்க?
1: அன்பு சகோதரி மாவனல்லே நிஷா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும், கொழும்பு பைனால் இருக்கும் அன்பு சகோதரி மும்தாஜ் பேகம் அவரது கணவர் முகமது ஜெயித் செல்ல மகளுக்காகவும், தோப்பூர் அனிபா சார் அவர்களுக்காகவும், தோப்பூர் மொய்டீன் சிரிப்புக்கு சொந்தக்காரி பருத்துத்துறை சகோதரி அருள்மொழிக்காகவும், புல்மோட்டை சைக்கிள்கடை கபூர் மற்றும் தம்புள்ளை சகோதரி ரஹுமா அவர் குடும்பத்தாருக்கும், முக்கியமாக வத்தலை ஐயாக்கன் அவர்களை சேர்த்துக்கொண்டும் நீங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி நன்றி. சரி, ஓகே. அவரும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு போயிருந்தார். நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பின் ஏற்படுத்தி பேசலாம். மழைக்கு வேண்டிய இலக்கம் 0312 7 5 1 1 1 இருக்கு.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? நிலாவா?
1: நிஹா.
0: அடடா, எங்க இருந்து பேசுறீங்க? சௌமாந்திரில இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? ஓகே, என்ன ஒரே வேர்ட்ல தான் நாங்க ஆன்சர் பண்ணுவோம், அப்படியா? சரி, ஓகேமா. பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. அடடா, ரொம்ப ரொம்ப சைலண்டா வந்து அப்படியே கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒன் வேர்ட்லயும் ஆன்சர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். மழைக்க வேண்டிய இலக்கம் 0-3-2-7-5-0-0-3 கதை போல 0-3-2-7-5-1-1-1-1 எல்லாத்தையும் கூட ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்கலாம். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மன்மதன் திரைப்படத்துக்காக.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு.
2: Today is your day. What do you want? Class or mass?
3: Madam, இதெல்லாம் பார்த்தாச்சு. நமக்கு இப்ப தேவையெல்லாம் அதிர வைக்கிற நாட்டுக்குத்து. கேட்டா சும்மா திரிக்கணும்.
2: Then all you need is heat. Once that is said, the beat drops, the seat shakes. Come on.

0: வசந்த மிக்ஸ் வஸ் நிகழ்ச்சியோடு இருக்கோம். சுப்ரமண பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யாருக்கு? நிகழ்ச்சி ஆரம்பத்துல டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடி ஆகி வந்துட்டேன்.
1: கொஞ்சம் தடுமல் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு யார் இருக்காங்களாம் கேட்க போறீங்க? உங்களுக்கு அந்தோமரம்மா, தோமடரண்டி, நெனிஜி, ராணியக்கா, ராஜலட்சுமி அம்மா, சாந்தி கோவிந்தராஜன், பாலகிருஷ்ணம் அம்மா, முந்தாஜ் மேகலா, கலா குஜி, விஜிதா, சவரி அம்மா, ஸ்ரீமுருன்னா, வடிவேலன்னா, ஆட்டோ விஸ்வநாதன், ஈகனா, அப்துல் மஜீத், வசந்தகுமார், தம்பி நிசாம், அலக் சுந்தரம் அண்ணா, இந்திரிய ரவி, மன்சூர், முதுகையா, அனைவருக்காகவும் எனக்கு கந்தத்தோட்ட காதலி இருக்கிற மாதிரி தொடர்ந்து பாடுத்தாங்க.
0: சரி ஓகே, தொடர்ந்து மகிழ்ச்சியை கண்டிப்பா கேளுங்க. சரியா?
1: சரி சரி,
0: நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: இது மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: படிக்காதவன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்போ கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: மது
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மது. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: பத்தாக்கா டீ குடிச்சோம்.
0: அப்படியே ஆமாமா, நான் 5 மணிக்கெல்லாம் அப்படியே டான் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன்.
1: அப்படியா அக்கா?
0: ஆமா,
1: ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு அக்கா.
0: ரொம்ப நன்றிமா.
1: சரி அக்கா, அக்கா மகன் பேசணுமா?
0: ஓகே கொடுங்க.
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேர் என்ன செல்லக்குட்டி? அக்ஷய்க்கா?
2: அஸ்வின்.
0: அடடா, அழகான பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு, அஸ்வின்னு சொல்லுங்க. சரியா? ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் வருது. யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
2: அம்மா. எனக்கு. தம்பி. மாமா. தாத்தா.
0: பாடல் இருக்கு வேந்தாளம் திரைப்படத்துக்காக.

This is Sri Lanka's number one Tamil radio station, Vasan

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் அரவிந்த் சாவே.

உலகின் நட்சத்திரம் இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: மாதிரி படத்துல இருந்து ஒரு சூப்பரான படம் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் கா.
0: வணக்கம், யார் இது?
1: பிரசன்னா ராஜினிகா.
0: பிரசன்னா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்கக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் பிரசன்னா. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நன்றி.
0: அடுத்த கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் இரவு 7 மணி.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நாட்டில் 43,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவு. தபால் துறையின் 7 வருட பிரச்சினைக்கு தீர்வு. 192 பேருக்கு நியமனங்கள். காதலியை கொலை செய்த காதலனை கண்டறிய பொதுமக்களின் உதவியை கோரும் போலீசார். வித்வாவினால் அழிவடைந்த அம்பேவல நானோயா புகிரத வீதியூடான பயணம் நாளை மறுதினம் ஆரம்பம். கோட்டாபயவின் எழுத்தாணை மனு மீண்டும் 24 திகதி வரை ஒத்திவைப்பு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்தது. திறக்கப்பட்டது ஹோமோஸ்டீரினை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்இன் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவின் மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 24 திகதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த எழுத்தாணை மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹந்த் அபே சூரிய மற்றும் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதையடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி செல்வா சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் பிரதிவாதிகள் சார்பில் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் சுஹர்சி ஹேரத் முன்னிலையாகியிருந்தார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மாதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர, அதன் நிலைய பொறுப்பு அதிகாரி மாதவ குணவர்தன மற்றும் சட்ட மாதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை வைத்தியசாலையின் பெண் உடற்பயிற்சி நிபுணர் ஒருவரின் சடலம் தெல்தெனிய பகுதியில் உள்ள காரொன்றிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது பரந்த அளவிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அவரது காதலன் சடலத்தை காரில் எடுத்து வந்து தெல்தெனிய பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளமையும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதற்கமைய தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள இடம் ஒன்றில் கார் ஒன்றுக்குள் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று இருப்பதாக நேற்று பிற்பகல் 2 மணியளவில் தெல்தெனிய போலீசாருக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பொன்று கிடைத்துள்ளது. பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்டபோது பூட்டப்பட்டிருந்த கார் ஒன்றுக்குள் சடலம் இருப்பதை கவனித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த காரின் கதவை உடைத்து அவரது சடலத்தை வெளியே எடுத்து சோதனையிட்டனர். அதன்போது நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் உடற்பயிற்சி நிபுணராக பணிபுரிந்த வலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்பது தெரியவந்துள்ளது. அவர் கடந்த ஜூன் 3 திகதி முதல் ஜூன் 16 திகதி வரை நுவரெலியா பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் போலீசார் தகவல்களை கண்டறிந்துள்ளனர். இதற்கமைய அந்த ஹோட்டலின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்தபோது மயக்க நிலையிலிருந்து அந்த பெண்ணை அவரது காதலன் அழைத்துச் செல்லும் காட்சியும் பதிவாகியுள்ளது. இதேவேளை தெல்தெனிய போலீஸ் நிலையத்திற்கு அவரது சடலம் குறித்து தகவல் வழங்கியவர் உயிரிழந்த பெண்ணின் காதலன் என சந்தேகிக்கப்படும் நபர் என்பதும் போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அந்த நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை கண்டுபிடிப்பதற்காக நுவரெலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீதவான் விசாரணைக்கு பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தெல்தெனிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது ஒரு படுகொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் ஏற்பட்ட மரணமா என்பதை கண்டறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தித்வா சூறாவளியினால் அழிவடைந்த

கடுமையாக சேதமடைந்திருந்தது. குறித்த ரயில் மார்க்கத்தின் 137வது மைல்கல் பகுதியில் வீதி சுமார் 65 அடி ஆழத்திற்கும் சுமார் 100 அடி அகலத்திற்கும் 120 அடி நீளம் கொண்ட பகுதி சேதமடைந்திருந்தது. மலைப்பாங்கான இவ்விடத்திற்கு செல்வதற்கு மாற்று வீதியை உருவாக்க முடியாமையினால் பல பிரச்சினைகளும் ஏற்பட்டிருந்தன. தேவையான உபகரணங்கள் மற்றும் உதிரி பாகங்களை ரயிலிலேயே கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டதனால் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் தேசிய கட்டட ஆய்வு பணியகத்துடன் இணைந்து ரயில்வே திணைக்களத்தின் வீதி மற்றும் கைத்தொழில் உப திணைக்களத்தின் ஊடாக இந்த வீதி மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நானோயா பதுலைக்கிடையிலான ரயில் போக்குவரத்து நாளை மறுதினம் முதல் ஆரம்பமாக உள்ளது. நானோயா ரயில் நிலையத்தில் காலை 9 மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கும் ரயில் நண்பகல் 12:16 பதுலையை வந்தடையும். அதேபோல் பிற்பகல் 2:30 ரயில் நானோயாவிலிருந்து பதுலை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கும். புதன்கிழமைகளில் இந்த ரயில் போக்குவரத்து இடம்பெறாது. அதேபோல் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நானோயா ரயில் நிலையத்திலிருந்து பதுலை வரை புதன்கிழமைகளில் மாத்திரம் குறித்த ரயில் போக்குவரத்து இடம்பெறும். இதேவேளை ஹட்டன் டிப்போவில் 105 பஸ் வண்டிகளை கொண்ட தொகுதியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீராராய்ச்சி தெரிவித்துள்ளார். 670 லட்சம் ரூபாய் செலவில் ஹட்டன் பஸ் டிப்போ வளாகம் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இதன் மறுசீரமைப்பு பணிகள் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சியினால் கண்காணிப்புக்குட்படுத்தப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வியும் இணைந்திருந்தார். இதனிடையே அவிசாவளையிலிருந்து ரத்தினபுரி வரையிலான ருவான்புர ரயில் பாதை மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 1 மாத காலம் நிறைவடைந்ததாக ரத்தினபுரி மாவட்டத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டது. சப்ரகமோ மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்னம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் ஆகியோர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் பல சந்தர்ப்பங்களில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் முல்லைத்தீவு, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. பொத்துவில் வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. திணைக்களம் வெளியிடும் முன் அறிவித்தல்கள் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தபால் துறையில் 7 வருடங்களாக காணப்பட்ட பிரச்சினையை தீர்க்கப்பட்டு உப தபால் நிலைய பொறுப்பதிகாரிகள் 192 பேர் நிரந்தர சேவையில் இணைக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜாதிச தலைமையில் உப தபால் நிலைய பொறுப்பதிகாரிகள் 192 பேருக்கும் சேவைக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. தபால் திணைக்கள தலைமையகத்தின் கேட்போர் கூடத்தில் இது தொடர்பிலான நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. 7 வருடங்களாக காணப்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு வழங்க பாரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர்களை நிரந்தர சேவையில் இணைப்பதற்கான இயலுமை கிடைக்கப்பெற்றதாக இதன்போது உரையாற்றிய அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜாதிச சுட்டிக்காட்டினார். அரசு சேவை தொடர்பில் காணப்பட்ட நம்பிக்கையை மாற்றி விற்பனை செய்யப்படவிருந்த கவனிப்பிலிருந்த தபால் துறைக்கு உயிரூட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதி அமைச்சர் கலாநிதி, கௌசல்யா ஆரியரத்ன, தபால் மாதிபர் ருவான் சத்குமார் ஆகியோரும் இதன்போது இணைந்திருந்தனர். தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்திற்கு இணைவாக இன்றைய தினமும் பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் வளாகங்களை கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை 43,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் 27 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதுவரை நாளாந்தம் 600 தொடக்கம் 700 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. 50% அதிகமான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் 14 மாவட்டங்கள் அதி அவதான வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளன. நிலவும் நிலைமைகளுக்கு மத்தியில் கடந்த 15 தேதியிலிருந்து டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்த

0: செயல்பட்டு பாடசாலை உள்ளிட்ட வளாகங்களில் டெங்கு ஒழிப்பு செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பாடசாலைகள், முன்பள்ளிகள், தனியார் பாடசாலைகள் உள்ளிட்ட சகல கல்வி நிறுவனங்களிலும் டெங்கு ஒழிப்பு செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நாளைய தினத்தில் சகல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் தொழிற்சாலைகளிலும் டெங்கு ஒழிப்பு செயல்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளது. 20ஆம் தேதி வீடுகள் மற்றும் வீட்டு வளாகங்களை கேந்திரமாக கொண்டு டெங்கு நுழைப்பு ஒழிப்பு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன.
1: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: கடந்த சில மாதங்களாக நிலவிய ஈரான் அமெரிக்க யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வகையிலும் ஹோமுஸ் ஜலசந்தியை திறக்கும் வகையிலான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. பொருளாதார பாதிப்புகளை தடுப்பதுடன் பூரணப்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடாவிட்டால் அமெரிக்கா ஈரான் மீது தொடர்ச்சியாக குண்டு தாக்குதல்களை மேற்கொள்ளும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டதன் பின்னர் தெரிவித்திருந்தார். அமெரிக்க ஈரானுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிகழ்நிலை மூலம் கையெழுத்திட்டுள்ளார். பிரான்சில் இடம்பெறும் G7 மாநாட்டில் பங்கேற்றுள்ள நிலையிலேயே குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. G7 மாநாட்டின் பின்னர் இடம்பெற்ற இரவு நேர விருந்துபசாரத்தின் போது டிரம்ப், இமானுவேல் மேக்ரோன் ஆகியோரது மனைவி ஆகியோர் இணைந்திருந்ததாகவும் ஈரான் தரப்பில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பசிசுகியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த ஒப்பந்தம் லெபனானுக்குரியதெனவும் இஸ்ரேல் லெபனானை இலக்காக கொண்டு தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றமை ஒப்பந்தத்தை மீறும் செயல்பாடு என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. டிரம்ப் நிர்வாகம் குறித்த ஒப்பந்தத்தின் செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்ட ஒப்பந்தம் எனவும் அடையாளப்படுத்தியுள்ளது.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: ஃபிஃபா உலகக்கிண்ண தொடரில் கொங்கோ அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கியதன் மூலம் உலகக்கிண்ண வரலாற்றிலேயே மிக அதிக வயதில் ஆரம்ப வீரராக களம் கண்ட அவுட்ஃபீல்ட் வீரர் என்ற புதிய வரலாற்று சாதனையை போர்த்துக்கல் அணியின் தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ படைத்துள்ளார். இதன் மூலம் 2022 உலகக்கிண்ண தொடரின் போது கனடா நாட்டு வீரர் அதீபா அஜின்சன் உருவாக்கியிருந்த முந்தைய சாதனையை ரொனால்டோ முறியடித்துள்ளார். மேலும் அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸியை தொடர்ந்து 6 உலகக்கிண்ண தொடர்களில் பங்கேற்ற 2வது ஆண் கால்பந்து வீரர் என்ற பெருமையையும் அவர் தக்கவைத்துக் கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் 6வது நிமிடத்திலேயே போர்த்துக்கல் அணியின் ஜோவா நெவ்ஸ் முதல் கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தியிருந்தார். எனினும் முதல் பாதியின் அதிக நேரத்தில் கொங்கோ அணியின் யோவான் விசா கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்திருந்தார். இறுதியில் ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: நாட்டில் 43,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவு. தபால் துறையின் 7 வருட பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு. 192 பேருக்கு நியமனங்கள். காதலியை கொலை செய்த காதலனை கண்டறிய பொதுமக்களின் உதவியை கோரும் போலீசார். தெத்வாவினால் அழிவடைந்த அம்பையவல நானோயா புகையிரத வீதியூடான பயணம் நாளை மறுதினம் ஆரம்பம். கோட்டாபயவின் எழுத்தானை மனு மீண்டும் 24ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்து. திறக்கப்பட்டது ஹோமோஸ் நீரிணை. இத்துடன் வசந்த எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 7 on alert.
2: Nimirnda nadai.

நேரதினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத கோடி விதத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3021 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 24, 36, 49, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 24, 36, 49, 68. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,64,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,12,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,907 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 31, 41, 51. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 31, 41, 51. நேற்றைய நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 1,66,76,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 40,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,195 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 9, 12, 33, 41. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 9, 12, 33, 41. சூப்பர் கேஷ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்கள் ஆக 5, 7, 2, 7, 4. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 5, 7, 2, 7, 4. நேற்றைய நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,05,040 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 13,65,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,356 சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 5, 16, 53, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 5, 16, 53, 64. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 6, 4, 5, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 6, 4, 5, 2. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 96,78,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,56,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 929 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 9, 5, 3, 3, 4, 8. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 9, 5, 3, 3, 4, 8. நேற்றைய நாளில் 39,76,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,16,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 403 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 3, 3, 4, 8. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 3, 3, 4, 8. 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 50,000 பரிசுகள் 23 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,65,800 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சசிரிலத்துறைக்கான வெற்றி முடிவுகள். 1,025 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். 9, 15, 26. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 9, 15, 26. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,32,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,371 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 27 வெற்றி இலக்கங்கள் 7, 21, 70, 72. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 27 வெற்றி இலக்கங்கள் 7, 21, 70, 72.
2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிட்டு மொத்தமாக 1,24,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பர் பரிசாக 29,55,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

102.2 வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே விஸ்வநாதன், நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே விஸ்வநாதன், பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே விஸ்வநாதன், அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்களாம் கேட்க போறீங்க? நன்றி, அவரும் கூட ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பேசிட்டு போயிருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாக ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்துருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி கரோலினால இருந்து ஹரி நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான இனிய மாலை பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி கொழும்பத்தில இருந்து தேவ சகாயம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. மற்றும் ஹாய் அக்கா, நான் அஜித் தர்ணியகளில இருந்து நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. இனிய மாலை நேரம் வணக்கம், கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி தர்ணியகளை இழுக்கத்தன கீழ்பிரிவுல இருந்து சுரேஷ்குமார், மகள் அக்ஷரா, சசினி, ஷான், ஹபி ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லிருக்காங்க. மற்றும் ஆயக்கா, அன்பான மாலை பொழுது வணக்கம், மீமினி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சி எடுத்துருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காகவும் அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: எங்க தான் போனார் இந்த அபுல்? அபுல் எங்க தான் போயிட்டாரு?
2: அபுல் ஹசன் எங்க?
3: அபுல் ஹசன் எங்க?
1: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு? அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
3: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
1: நல்லா இருக்குல்ல?
4: உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
5: மதியம் 12 மணி முதல்

0: நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் அரவிந்த் சாமி.

0: மணித்தியாரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். நீங்களும் கொடுத்திருந்த மழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0102-5005-1 அதே போல 0102-5111 இப்ப கூட பேச. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். ஸ்ரீ சூர்யா அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் நிஜாம் பேசுறேன், நீர்கொழும்பு.
0: நிஜாம் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிஜாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க கடையில இருக்கோம் அக்கா.
0: ஓகே ஓகே நிஜாம். பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பாடல்கள் சூப்பர், பெஸ்ட்.
0: ஓகே ஓகே ஓகே நிஜாம். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்போம் அக்கா.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: Awesome the FM 102.6 102.8
1: இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க.

0: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்ப என் கூட பேச ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நிஷா மாவன்.
0: நிஷா எப்படி இருக்கீங்க? நல்லா சுகம்.
1: எங்க அம்பா அப்துல் மஜீத் குடும்பம், அசுல்தீன் நூர்ஜஹான், மௌருப் நகர் நசூர், அருள்மொழி, அக்கரப்பத்து செல்லர் நிசா, மற்ற அறிவிப்பாளர் அனைவருக்கும் உங்களுக்கு சேர்த்து போடுங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: வியாபாரி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு பேட்ரூம் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா. இரவு நேரம் வணக்கம்.
0: இரவு நேரம் வணக்கம். யார் இது
1: அக்கா? நம்ம அஸ்கில இருந்து அஜித்.
0: அஜித் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகம் அக்கா. அக்கா எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் அஜித். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க
1: அக்கா? வேலை முடிஞ்சு இப்ப அக்கட ப்ரோக்ராம் தான் நீங்க கேட்டுக்கிட்டு
0: இருக்கீங்க. அப்படியா?
1: ஓகே, பாத்து செலுக்கணும் அருமை அக்கா.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா?
1: இல்ல அக்கா, லேட்டா அக்கா.
0: ஓகே ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க
1: அக்கா? வசனம் கேட்டு இருக்கோம் அனைவருக்கும் அக்கா. மத்தபடி மஸ்கில் சொன்னாங்க அக்கா. அக்கா
0: ஓகே,
1: எங்க மகன் ஜக்சிதன் மனைவி கனகாம்பாள் அனைவருக்காக கேட்போம்க்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ஓகே அக்கா, தேங்க்யூ.
0: ஓகே, அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. மதுரை திரைப்படத்துக்காக

0: உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம். அந்த படம் வெளியே

0: சிவகாசி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையில ஒரு அருமையான சாங் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: எங்களுக்கு
0: அழைப்புல ஏதோ பிரச்சனை.

0: எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் அரவிந்த் சாமி.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ஹட்டன் பாடேஸ்ல இருந்து கோபு பேசுறேங்க மேடம்.
0: வணக்கம் கோபு, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். மேடம் நல்லா
0: இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க
1: மேடம்? இப்ப வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: அப்படியா, ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: இல்லை மேடம், இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிக்கிறோம், இப்பதான் லைன் கிடைச்சோம்.
0: அப்படியா, அப்ப உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் என்ன?
1: ஆமா மேடம்.
0: ஓகே ஓகே. பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நல்லா சூப்பர் பாடல்கள், எல்லா பாடலும் சூப்பரா இருக்கு.
0: ஓகே ஓகே. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க
1: மேடம்? எங்களுடைய தோட்டத்தில் இருக்கும் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் சில பாடல் ஒன்று தாரம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி தயாகரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி பன்னியபுரத்திலிருந்து மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிமையான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக போகுது, நானும் நிகழ்ச்சியில் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொசலகமிலிருந்து குசல் ராஜா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான இனிய இரவு வணக்கம் சொல்லி அங்கேற்பற்ற பொப்டிலிஸ்ட்லேருந்து நிஷார் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி கருங்காலிச்சோலிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியோடு இருக்காங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, பாடல்கள் எல்லாம் சும்மா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கொழும்பு 14ல இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி பலனர்வையில இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா புவன் நிகழ்ச்சியோடு இருக்கிறதாங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான், நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுகளும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிவேதா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு தான் இணைந்துள்ளேன்னு சொல்லி தெய்வழியிலிருந்து ஷாலினி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கங்கள் சொல்லி பொத்துவிலிருந்து ஜமால்தீன் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, கட்டு வரலாம்.
2: அஞ்சலி தேவியடா, பிளாக் அண்ட் ஒயிட், மிடில் சரோஜா தேவியடா, அட்ரசன்ட்லே நம்ப சிம்ரானடா,
3: ஈஸ்ட்மென் கலர்ரா
2: சிம்ரானன நினைச்சு

மிக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கழகத்தில் உங்களுடன் புவனேஷ். விடைபெற செல்லும் நானன் சுங்கல் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ருபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நேரம் இப்போது 9 மணி.

காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 102.6 102.8 இந்த லெவல்ஸில் எங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்தின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள் ஆன்லைன் மூலமாக. இனிமையான பாடல்கள் வர காத்திருக்கிறது. இன்றைய நாளில் இரண்டு நேயர்களின் பாடல் தெரிவுகள் வர காத்திருக்கிறது.

ஆனால் எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மா என்று சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? எப்போதுமே என்னுடைய அம்மாவும் நானும் நண்பிகள் போல தான் பேசிக்கொள்வோம். நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். எப்போதும் என்னோட தான் இருக்கிறாங்க. அம்மை பேர் மகாலட்சுமி. எப்போதுமே அவங்க எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தான் சொல்லியிருக்கிறாங்க. அம்மாவுக்காக இந்த பாடல் முதலாவது பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இன்று நேயர்களின் விருப்பமாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்களது பாடல் தெரிவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது பாடல் தெரிவுகளாகவும் வர காத்திருக்கிறது. இன்று பிரியவதனி ஆசிரியரின் பாடல் தெரிவுகள் தான் வந்து கொண்டிருக்கிறது காற்றலையில். ஹட்டலிருந்து தனக்கு பிடித்தமான பாடல்களை காரணத்தோடு சொல்லியிருக்கிறார். அடுத்து வருகின்ற பாடல் தனக்கு பிரசாந்த் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய படத்தில் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பிரியாத வரம் வேண்டும். அதுவும் எனக்கு எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய இசை என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய பாடல்கள் எல்லாமே நான் ரசித்து கேட்பது வழக்கம். அதுவும் இந்த பாடல் சுரலதா மேமும் உன்னிகிருஷ்ணன் சரும் பாடியிருப்பாங்க, அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஆக இந்த பாடல் என் வாழ்நாளில் மறக்க முடியாத காரணம், என்னுடைய நண்பிகளோடு நான் சேர்ந்து பார்த்த படம். இந்த படத்தை பார்த்து கொண்டு நாங்கெல்லாம் கண்கள் கலங்கினோம். அந்த நினைவுகள் இன்றும் என்னால் மறக்க முடியாத நண்பி மாலி, துஷி, கீர்த்தனா, இந்த மூன்று பேரையும் என்னால் மறக்கவே முடியாது. நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நினைவாக அந்த பாடலை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். என்று முதல் நேராக இரண்டு நேர்கள் என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவருடைய பாடல் தெரிவுகள் வரும். அந்த வகையில் முதல் நேராக பிரியவதனி அட்டனிலிருந்து ஆசிரியை அவருடைய பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலுக்கு முன்னதாக ஏராளமான சொந்தங்கள் ஃபேஸ்புக் வழியாக வந்திருக்கிறார்கள். வணக்கம் புவனேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் வாகரையிலிருந்து சிவேந்திரன். புவனேஸ்வரனா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பண்டாரவளையிலிருந்து வினோதன், லதா, கிருஷாந்தன், ரோஷான், பிரசன்னா, பிரணா ஷெல்லூருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சபினா ஷெல்லூருக்காகவும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது. அன்பு வணக்கம், அக்கறை பற்றி பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மாலா பர்னட் ஹட்டன்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கணந்திருக்கிறார். ஹட்டன்லேருந்து நவீன், அண்ணா ப்ரோக்ராம் சூப்பர், எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். இரவு பொழுது வணக்கம், லிந்துலை எல்ஜிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அண்ணா, நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். போனேஷ் அண்ணா வணக்கம், நான் மவ்ரூப் நகர் நசூர் கிண்ணியாலிருந்து. பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொண்டு செல்லதுரை நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஹாய் போனேஷ் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா மற்றும் உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள். பிளத்கோஹோ பிடியிலிருந்து இளங்கோன், இளங்கோன் நன்றி, நல்ல பாடல் வருது, கேட்டு மகளுங்கள். என்ன எப்படி இருக்கிறீங்க? நான் எட்டியந்தொட்டிலிருந்து அபிநயா, ஆனால் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அன்பு கணவர் மற்றும் பிள்ளைகளுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சாமிமலை சிங்காரவத்தை தோட்டத்தைச் சேர்ந்த உலநாதன், சகுந்தலா தேவி, இவர்களின் செல்ல புதல்வி சிவஜோதி இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே டி கே தினேஷ், சிவஜோதி, மகேஷ் குடும்பத்தினர், வாசுதேவன் குடும்பத்தினர், கந்தசுவாமி குடும்பத்தினர், குடும்ப உறவுகள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் வாழ்த்துக்களை சேர்த்துக் கொள்கின்றோம். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே போனேஷ் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்கோலிலிருந்து மகேந்திரன் அதிபர் வந்திருக்கார், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். எனக்காகவும் பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே பாடல் கேட்பதற்காக துஷி, லிதுர்ஷன், விதுர்ஷன், மகள்கள் வாசனா, அதே போல சந்துரிக்கா, அன்பான அறிவிப்பாளர் புவனேஷ் உங்களுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார் மகேந்திரன் அதிபர். எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. அடுத்த பாடலுக்காக பிரியவதனி சொன்ன விஷயம், அவங்கெல்லாம் ட்ரிப் பண்ணு போனாங்கன்னா, ட்ரிப் பண்ண போகும்போது சீகிரியாக போனாங்கன்னா பாடசாலை ட்ரிப் பண்ணு, அந்த நாளில் பிரசித்தி பெற்ற பாடல் இந்த பாடல். நாங்கள் எனது நண்பர்களோடு இந்த பாடலை நாங்கள் பாடினோம். எங்களுடைய ஆசிரியர், குரு ஆசிரியர், அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விறப்பாக தான் இருப்பார், நிறைய பேச மாட்டார், எப்போவுமே என்ன சொல்கிறது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொண்டு தான் இருப்பார், முறைச்சி கொண்டே தான் இருப்பார். ஆனால் அந்த ட்ரிப் பண்ணும்போது இந்த பாடல் அவரும் சேர்ந்து படித்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ட்ரிப், எங்களால் மறக்கவே முடியாது. அந்த சுற்றுலாவை எங்களால் மறக்கவே முடியாது. எப்போது இந்த பாடல் கேட்டாலும் எங்களுக்கு அந்த நினைவு ஞாபகம் வரும். அந்த பாடலை அந்த நினைவுகளுக்காக கேட்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க பிரியவதனி.

இணைந்திருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பிரியவதனி ஆசிரியையின் பாடல் தெரிவுகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. முதல் நேராக முதல் ஒன்றரை மணித்தியாலம் அவருடைய பாடல் தெரிவுகளும், அடுத்த ஒன்றரை மணித்தியாலம் இன்னொரு நேரின் பாடல் தெரிவுகளும் நிகழ்ச்சியில் வரை காத்திருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல் தனக்கு பிடித்த பாடலில் மிக முக்கியமான பாடல் என்று சொல்லியிருக்கிறார். தித்தி குதை திரைப்படத்துக்காக இந்த பாடல் எப்போது நான் காலையிலே கேட்டாலும் நாள் முழுவதுமாக இந்த பாடலை நான் முணுமுணுத்துக் கொண்டே இருப்பேன். அந்த அளவுக்கு இந்த பாடல் எனக்கு பிடிக்கும். இந்த பாடல் காட்சிகளும் எனக்கு பிடிக்கும், இந்த இசையும் எனக்கு பிடிக்கும், இந்த திரைப்படமும் எனக்கு பிடிக்கும். ஆக எனக்கு பிடித்த பாடல் என்று சொன்னால் நான் இந்த பாடலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆசிரியை பிரியவதனி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியில். இந்த நாள் பிரியவதனி ஆசிரியரின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய விருப்பமான பாடல்களையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மனித குலங்கள் இன்னும் இன்னும் அவருடைய பாடல் தெரிவுகள் வர காத்திருக்கிறது.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 10:02.

காற்றலையில் பசந்தனிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் அழைப்பு ஏற்படுத்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0112 7875 0 அல்லது 0112 7875 111 என்றோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக முடிந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் தீயபூர்வமான பேஸ்புக் தளத்தை பாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இன்று பிரியவர்தனி ஆசிரியையின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. முதல் நேராக ஹட்டன்ல இருந்து தான் ஆசிரியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாடல் அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த பாடல் தனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல இந்த பாடல் வருகின்ற வரிகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போதும் நான் ரொம்ப மோட்டிவேஷனாக தான் பேசுவேன். பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் சொல்லிக் கொடுப்பேன். என்னுடைய மாணவர்களுக்கும் நான் அப்படித்தான் சொல்லிக் கொடுப்பேன். எப்போதுமே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர்ந்து கொண்டே போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அதை கேட்டால் போல் இந்த பாடலும் அப்படி இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த வரிகளுக்காகவே நான் இந்த பாடலை நான் விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இன்று முதல் நேராக வந்து கொண்டு பாடல்களை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆசிரியை பிரியவதனி ஆசிரியை ஹட்டன்ல இருந்து. தன்னுடைய அடுத்த பாடல் தெரிவாக தெரிவித்திருக்கின்ற பாடல் தங்களது வீட்டில் பெரிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னால் என்னுடைய அக்கா திவ்யாவின் கல்யாணம். இந்த கல்யாணத்தை எங்களால் மறக்கவே முடியாதுன்னா எல்லா சொந்த பந்தங்களும் ஒன்று கூடி ரொம்பவும் கோலாட்டகமாக என்ன சொல்றதா சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் கொண்டாடப்பட்டது இந்த திருமண நிகழ்வு. சந்தோஷமா இருந்தது எங்களுடைய சொந்த பந்தங்கள் நாம் ஒன்று கூடி கொண்டாடி இந்த திருமணத்தை நாங்கள் செய்தோம். எனக்கு இந்த பாட்டை கேட்கும் போது என்னுடைய அக்காவின் திருமணம் ஞாபகம் வரும், அந்த நிகழ்வு ஞாபகம் வரும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. என்னுடைய அம்மா அப்பா எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் என்னுடைய அக்காவின் திருமண நாள். அந்த நினைவாக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.

காதலுடன் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்துவிடுகிறது வசந்த் அனிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். என்று முதல் ஒன்றை மனத்தி அளத்தை அலங்கரித்தது ஆசிரியை பிரியவதையின் பாடல் தெரிவுகள். ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய பாடல் தெரிவுகள் இந்த ஒன்றரை மணித்தியாலம் ஒலித்தோகிறது. ஒலிக்கின்ற பாடலோடு அடுத்த ஒன்றரை மணித்தியாலத்தின் அந்த நேயர் யார் என்பதை இந்த பாடலை தொடர்ந்து பார்க்கலாம், கேட்கலாம்.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:30 இரண்டாவது ஒன்றரை மணித்தி ஆழத்தை அலங்கரிப்பதற்காக குமரேசன் யாழ்ப்பாணத்திலிருந்து தன்னுடைய பாடல் தெரிவுகளை தெரிவு செய்திருக்கிறார். அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்காராம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கிறார். அவருடைய பாடல் தெரிவுகள் தான் வருகின்ற ஒன்றரை மணித்தி ஆழம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த நிலா. வசந்த நிலா நிகழ்ச்சியில் இந்த மணித்தியாளத்தின் ஒன்றை மணித்தியாளத்தின் பாடல் தெரிவுகளாக வந்து கொண்டிருக்கிறது குமரேசனின் பாடல் தெரிவுகள், யாழ்ப்பாணம், அதே போன்ற ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அவரையும் நாங்கள் நினைத்துக்கொள்ள அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அம்சி குடும்பம், கஹாவத்தை நீலகம் அம்சி குடும்பம், அதே போல கட்டார ஜெகன் குடும்பம், குவைட்ல இருக்கும் மருமகள் அருள் செல்வி குடும்பத்துக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். கீர்த்தனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. வெள்ளவத்திலிருந்து தன்னை மன்னித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. குமரேசனின் முதல் பாடல் தன்னுடைய அம்மாவுக்காக, அம்மா லட்சுமிக்காக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்ற பாடல் தாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல். கேட்கும்போது என்னுடைய அம்மா ஞாபகம் வரும். அம்மா இப்போ என்னோட இல்லை, இறையடி சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய நினைவாக இந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. குமரசின் அடுத்த பாடல் தான் யாழ்ப்பாணம், சொந்த ஊர், அங்கதான் இருக்கிறேன். ஆனால் இந்த பாடலை கேட்கும்போது எங்களுடைய சொந்தங்கள் ஞாபகம் வரும். நிறைய பேருடைய சொந்தங்கள் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நிறைய பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க, ஸோ அந்த நினைவுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சிறு வயதாக இருக்கும்போது விளையாண்ட இடங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் குமரேசன். அவருடைய அடுத்த பாடல் தெரிவிப்பு

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 11:02.

காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணித்தியாலத்தின் பாடல் தொகுப்பாக குமரேசன் பாடல் தொகுப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் குமரேசன் தான் வியாபாரம் செய்வதாக சொல்லியிருந்தார். அடுத்து வருகின்ற பாடல், எனக்கு சித்ராமாவின் குரல் ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே ரொம்ப பாடல் பிடிக்கும். சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து இசைஞானியின் இசையில் இந்த பாடல். என்னுடைய அன்பு மனைவி கமலேஸ்வரிக்காக இந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இந்த மனத்தியாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது குமரேசனின் பாடல் தருவிகள், யாழ்ப்பாணம் குமரேசன். நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அன்பான வணக்கம் லபுக்கள் இருந்து தன்னை மினித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வத்தலை ஐயாக்கன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறது. அது போல எட்டியாந்தோட்டை கராகோடை ஷான் தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள், தனக்கும் ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். குமரேசன் யாழ்ப்பாணம் அடுத்த பாடல். என்னுடைய பாடசாலை நாட்களை நினைவு கூறும் ஒரு பாடல். இந்த பாடலை கேட்கும்போது நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் பாடசாலை நாட்களை கழித்தோம், அங்கிருந்து பிரிக்கும் போது எங்களுக்கு இருக்கிற நினைவுகள் எல்லாம் இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் குமரேசன். அந்த நினைவுக்காக இந்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா காற்றலைகள். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் 2:30 மணித்தியாலத்துக்காக. குமரேசன், யாழ்ப்பாணம் குமரேசனுடைய பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலாக தனக்கு விஜயகாந்த் சேர ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். குடும்ப சகிதம் பார்த்து ரசித்த ஒரு திரைப்படம் வானத்தை போல, அந்த படத்திலிருந்து இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் என்னுடைய குடும்பத்துக்காகவும் எனக்கு பிடித்த நடிகர் விஜயகாந்த் சேருக்காகவும் இந்த பாடலை தாருங்கள். அவர் இறந்தப்போ என் கண்களில் அநேகமான கண்ணீர் வந்தது. அவருடைய இறப்பு என்னால் தாங்க முடியாமல் போயிருந்தது. ஒரு மனிதன் இருக்கும் போது அவருடைய அருமை தெரிவதில்லை, இறக்கும் போதுதான் அருமை தெரிகிறது என்று சொல்லியிருந்தார். அவருக்காக இந்த பாடல், அவருடைய நினைவுக்காக இந்த பாடல்.

வசந்த் அணிலா கேட்டுக்கொண்டிருக்கின்ற குமரேசனின் இறுதி பாடலாக யாழ்ப்பாணம் குமரேசன் தெரிவு செய்த பாடல் உன்னிடத்தில் இடை கொடுத்தின் திரைப்படத்துக்காக காற்றுக்கு தூதுவிட்டு. இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போது கேட்டாலும் ஏதோ ஒரு உணர்வு. நான் அமைதியாக இருக்கும் போது இந்த பாடலை நான் கேட்டு ரசிப்பது வழக்கம். அதே போல என்னுடைய மனைவிக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். தயவு செய்து இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவருக்காக இந்த பாடல்

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய வசந்த நிலா நிகழ்ச்சிகள் இரண்டு நேயர்களின் விருப்ப பாடல்கள் நினைவுகளோடு வந்திருந்தது. முதல் நேயராக பிரியவதனி ஹட்டனிலிருந்து ஆசிரியை தங்களுடைய விருப்ப பாடல்களை காரணத்தோடு சொல்லியிருந்தார். அதேபோன்று குமரேசன் யாழ்ப்பாணம் ஒரு வியாபாரி தனக்கு பிடித்தமான பாடல்களை பற்றிய விளக்கங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். இருவருக்கும் ரொம்ப சந்தோஷம், மனமார்ந்த நன்றிகள். ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

2.8 வசந்தம் FM நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம்
1: விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். வசந்தம்.

பாடலும் மயிலின் அகவெல்லும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டலம்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். இருள் பிரிந்த வான் வெளுத்து பறவைகளின் சிறகடிப்பில் கதிரவன் எட்டி பார்க்கும் அதிகாலை பொழுது, முந்தைய நாளின் சோர்வை மறந்து புதியதொரு நம்பிக்கையோடு விழித்திருக்கும் அன்பான நெஞ்சங்களுக்கும் இதயம் கனிந்த அதிகாலை வணக்கங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 அலைவரிசைகளில் வசித்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 19 தேதி வெள்ளிக்கிழமை. மறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு, நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 9 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அலாரத்தை அணைத்துவிட்டு மீண்டும் உறங்குவதற்கும் விழித்திருந்து ஓடுவதற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் தான் இருக்கிறது. உறங்கினால் உங்களுக்கு ஒரு அழகான கனவு மட்டுமே கிடைக்கும். ஆனால் தூக்கத்தை உதறிவிட்டு எழுந்தால் உங்கள் கனவை, அதாவது உங்கள் லட்சிய கனவை நிஜமாக்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நம்மில் பல பேர் இன்றைய நாள் நன்றாக இருக்குமா என்று யோசித்துக் கொண்டே காலையில் கண் விழிப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த நாள் நல்ல நாளாக அமைவதும் அமையாததும் விடியும் சூரியனின் கைகளில் இல்லை, விழித்திருக்க போகும் உங்களின் கைகளில் தான் இருக்கிறது. நேற்று என்ன நடந்தது, எதில் தோற்று போனோம், யார் என்ன சொன்னார்கள், இதையெல்லாம் தூக்கி போடுங்கள். நேற்றைய பொழுது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். ஆனால் இந்த விடியில் ஒரு புதிய வாய்ப்பு. உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்பினால் இந்த உலகமே உங்களை நம்பும். எனவே முகத்தில் ஒரு சிறிய புன்னகையோடும் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கையோடும் இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நம்முடைய விடியல் நிகழ்ச்சியில் வாழ்த்து அரங்கத்தின் முதல் பாடலை கேட்பதற்கு முன்பதாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-77-5003 அதே போல 0312-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த அழகான காலை பொழுதில் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு நீங்கள் கூறும் இனிய வாழ்த்துக்களோடும் இனிமையான பாடல்களோடும் நகர்கிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி. வருகிறது பாடல், இது திருமலை திரைப்படத்துக்காக.

இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கையிலிருந்து சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்பதோடு பூமிகா சின்ன தம்பி, நித்திய பிரபா ஸ்ரீதர், சாரங்க பிரபா அபிசரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், தொளசல பூமிகா சின்னதம்பி, சொக்கலிங்கம் முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா மகாதேவன், யட்டியாந்தோட்டு சிவா ஜோலஸ்டர் குடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் எம் எஸ் பெருமாள் மற்றும் விஜயகுமார், கௌசல்யா ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு விஜயகுமார், திபா, விதுரா, அதீரா, லக்ஷன், சாத்தான், தொண்டமான்புரம், கொட்டக்கலை சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு முத்தையா காளி முத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஐ சகோதரி, இனிமையான காலை நேர வணக்கம். டிகோயா புளியாவத்திலிருந்து போல்வின் வந்திருக்கிறாங்க. நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மனைவி ரோனிகா, மகள் மகளான மரியடென்ஷிலா, மரிய கார்மேலா மற்றும் சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல ரொசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சிந்துவெளி கருணாகரம் வந்திருக்கிறாங்க. சர்பிக

சர்மித்தன், சஜிந்தா, பிரேமிதா, விஜுஷா, மங்கை ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பகவந்தலாவிலிருந்து ரேகா வந்திருக்கிறாங்க. தற்போது மலேசியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஆரியம்பதி இதரத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள்செல்வி, பிரசன்னா, பிரணீதா மற்றும் பிரணீத் துலக்ஷியா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்த் ஆகியோருக்கு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. என்றும் அன்பானவள் அன்பு சகோதரி சிவானி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு ஹேட்டன் கேம் வெளியில இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அதே போல இந்தகளிலிருந்து அரசு வந்திருக்கிறாரு. மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அனைத்து உறவுகளுக்குமே காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்து கொண்டு சண்முகநாதன் வந்திருக்கிறாரு. கலகலந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். தர்ஷக நீங்களும் எங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்திருங்கள்.